நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 22 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13 தேதி வியாழக்கிழமை. இனி தேவ மனோகரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: தேவ மனோகரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம் செய் நன்றி அறிதல் 11 அதிகாரம் 3வது குறட்பா.

இன்ன பயன் கிடைக்கும் என்று கருதாது ஒருவர் செய்த நன்மையின் பெருமையை ஆராய்ந்தால் அது கடலை விட பெரியதாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நாம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும்

ஆங்கில நிரல் இதோ. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கு மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் 6-10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உளவே தலை, இதில் கால்நடை நமக்கு தோழணுமா, 6:45 மாநில செய்திகள், 6:55 சேலம் பிராதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர், 7:00 மலரும் காலை மலர், இதில் விண்வெளியும் இயற்பியலும் இரு கண்கள், விக்ரம் சாராபாய் குறித்த தொகுப்போடு வரும் டெக் பைட், சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 மனம் விரும்பும் புத்தம் புது பாடல்களோடு இதயராகம், 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் இதயராகம், 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்த அழைப்பு, தஞ்சாவூர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் சிவ விக்னேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள், இளமை ஊஞ்சலாடுகிறது பகலில் ஓர் இரவு திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம், 11:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோர்மின் உங்களோடு நாங்க, நண்பகல் 12:10 மங்கையர் உலகம், வீட்டு வேலைகளில் குழந்தைகளின் பங்களிப்பு, 1:00 காவிய கானங்களோடு வலம் வரும் மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், மரவள்ளியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை முறைகள், சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், 2:30 மண்ணின் மனம், இதில் கே ஜெயலட்சுமி குழுவினர் வழங்கும் கும்மிப்பாட்டு வலம்பரம். மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் இசைத்தூரல், மாலை 4:00 சந்தீஸ் டு சோல்ஜர்ஸ், 5:00 இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை, 6:00 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் சீரின் அவர்கள், 6:30 மாநில செய்திகள், 7:00 முதல் அலைவரிசில் காலை 10:45 ஓடி விளையாடு, ரோல்பால் வீராங்கனை ஜி சுதர்ஷினி அவர்களோடு ஒரு சந்திப்பு, 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நாச்சாங்காலில் கொடுவா மீன் வளர்ப்பு, நாகப்பட்டினம் டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் முகமது பைசுல்லா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், 8:00 இரவு இசை இனிமை, 9:15 இசைந்து வரும் இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 9:00 அரங்கிசை, அர்ச்சனா பரத்வாஜ் ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம், டாக்டர் பூர்ண வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமா கிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, முற்பகல் 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் பிரீத்தி நந்தகுமார் அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம், என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், மாலை 5:30 என் சி இஆர்டி வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, இரவு 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திமடல் இடம்பெறும், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கும் கிஷான் வாணி, 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நாடகமலர், மகனே மகனே நாடகம் எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம் அவர்கள், 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வில்லிவாக்கம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட 94 மற்றும் 95வது வட்டங்களில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சியில் மத்திய பட்டு வாரியம் சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. ரஷ்யாவின் நோவோரோசியஸ்க் துறைமுகத்தின் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்தன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக்கு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. உலக அலைச்சறுக்கு போட்டி மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: The Loom, a special gathering celebrating the women behind India's handlooms and recognizing their inspiring journeys, voices and contributions to the weaving heritage of the country. The program will be held in New Delhi today. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
3: தயக்கம் மயக்கம் என்ற இரண்டும் துணிச்சலற்ற தன்மையின் வெளிப்பாடுகள். சிறிய ஆலம் விதைக்குள் மறைந்திருக்கும் பெரிய ஆலமரத்திற்கு இணையானது துணிச்சல். ஒரு விவசாயி இருட்டில் காட்டுப்பாதையை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அங்கிருந்த ஒரு ஞானி அந்த விவசாயிக்கு உதவியாக ஒரு லாந்தர் விளக்கை கொடுத்தார். இங்கிருந்து நகரம் எத்தனை மைல் என்று கேட்டார் விவசாயி. 10 மைல்கள் என்றார் ஞானி. 10 மைல்களா? இந்த லாந்தர் விளக்கு 10 அடிக்கு கூட பாதை காட்டாதே என்று புலம்பினார் விவசாயி. புறப்பட்டு போங்கள், எல்லாம் புலப்படும் என்றார் ஞானி. அந்த விவசாயி நடக்கத் தொடங்கினார். பிறகுதான் 10 அடிக்கு 10 அடி வெளிச்சம் தந்த லாந்தர் 10 மைல் தூரத்திற்கும் வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கும் என்ற உண்மையை உணர்ந்தார். மிக பெரிய கட்டடம் ஒரு சிறிய செங்கல்லில்தான் தொடங்குகிறது. நாம் எதிர்கொள்ளப் போவது எதுவாகவும் இருக்கட்டும், மனத்தில் கலக்கமும் வேண்டாம், மயக்கமும் வேண்டாம். அரிய பிரச்சனைக்குரிய தீர்வு சிறிய அணுகுமுறையில்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை உற்று நோக்குங்கள். துணிச்சல், திட்டமிடல், விடாமுயற்சி, கடின உழைப்பு, இறைபக்தி முதலிய படிகளில்தான் அவர்கள் ஏறி ஏற்றம் கண்டிருப்பார்கள். அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்காக புறப்பட்டு போகவில்லை. பல ஆண்டுகள் முயற்சிக்கு பிறகு அரசர் ஒருவர் கொடுத்த கப்பலில் புறப்பட்டார். மேற்கே நிலப்பரப்பு ஒன்று உண்டு என்ற உள்ளுணர்வு கொலம்பஸை உந்தி தள்ளியது. தமது சகாக்களுடன் மேற்கு நோக்கி கடற்பயணம் மேற்கொண்டார். துணிச்சலான அவருடைய முயற்சியால் பல தடைகளை தாண்டினார். கடைசியில் உணவு கையிருப்பும் தீர்ந்தது. ஊரில் மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம், எங்களை கூட்டி வந்து நடுக்கடலில் தள்ளிவிட்டீரே என்று எல்லாரும் கொலம்பஸை திட்டி தீர்த்தனர். இருந்தாலும் துணிவே துணை என்றிருந்தார் கொலம்பஸ். மறுநாள் காலை விடிந்தபோது நீர்க்காகங்கள் சில பறப்பதை பார்த்தார். சற்று நேர பயணத்திற்கு பின் தொலைவில் மரங்கள் நிறைந்த ஒரு நிலப்பரப்பு தென்பட்டது. அது ஒரு தீவு என்றுதான் கொலம்பஸ் முதலில் நினைத்தார். இறங்கி நடந்தபோது அங்கே வாழ்பவர்கள் செவ்விந்தியர்கள் என அறிந்தார். துணிச்சலும் அபாயத்தை எதிர்கொள்ளும் ஆற்றலும் விடாமுயற்சியும் இல்லாமல் இருந்திருந்தால் கொலம்பஸ் உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்க முடியாது. சாதகங்களை பாதகங்களாக ஆக்குபவர்கள் சாதாரண மனிதர்கள், பாதகங்களை சாதகங்களாக மாற்றுபவர்கள் துணிச்சல்காரர்கள், உலக வரலாற்றில் உலா வருபவர்கள். அழகான பூந்தோட்டத்தில் பட்டுப்பூச்சி கூடு ஒன்று இருந்தது. அந்த கூட்டில் சிறு துவாரம். கூட்டின் உள்ளே இருந்த புழு வெளியே வர தன் துணிச்சலை காட்டியது. கூட்டை விட்டு வெளியேறி அழகான வண்ணத்து பூச்சியாக உருமாறி சிறகடித்து பறந்தது. பட்டாம்பூச்சி தன் உடலை வருத்தித்தான் பூச்சிக்கூட்டிலிருந்து வெளிவர வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. துணிச்சலுடன் கூட்டை விட்டு பட்டாம்பூச்சி வெளியேறியதால் அதன் உடல் பகுதியில் இருக்கும் திரவங்கள் இறக்கைகளில் பாய்கின்றன. இதனால் சிறகுகள் விரிகின்றன, பறக்கும் வலிமையை பெறுகின்றன. வேதனைகளை அனுபவித்தால்தான் புழு வடிவத்தில் இருந்து பட்டாம்பூச்சியாக மாற முடியும், கூட்டில் இருந்து சிறகடித்து ஆனந்தமாக பறக்க முடியும். துணிச்சல் இருந்தால்தான் வாழ்வில் வெற்றி பாய்ச்சல் இருக்கும். எண்ணி துணிக கருமம் என்ற வள்ளுவத்தை எப்போதும் நினைவில் கொண்டால் என்றும் வெற்றிதான், எப்போதும் மகிழ்ச்சிதான்.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள்.

புதியதாய் பிறந்த இந்த நாள் வெற்றிகரமான புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை இந்நிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் எஸ் ஜானகி பாடியது.

துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருக இறைவனை இன்னிசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இது ஆனந்தராக. நேர்களே, தஞ்சாவூர் மாவட்டம் அருள்மிகு திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழாவில் இன்று கர்ணமோட்சம். திருவையாறு அருள்மிகு தர்மசம்வர்த்தினி அம்பாள் கோவில் ஆடிப்புற விழாவில் இன்று 9வது நாள் ரதாரோகணம் திருத்தேர். ஆனந்தராகத்தின் நிறைவாக டி கே கலா பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம்.
1: நேரம் இப்பொழுது 6:35.
2: உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி மாதம் 28 நாள் வியாழக்கிழமை. இப்போது கால்நடை நமக்கு தோழனம்மா. நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகளை எடுத்துரைக்கிறார் இந்நிலையத்தின் முதன்மையர் முனைவர் எம் செல்வராஜ் அவர்கள்.
3: எங்களுடைய நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நாமக்கல் டவுனில் இருந்து மோகனூர் செல்லும் சாலையில் லத்துவாடி என்ற கிராமத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கின்ற கோழி பண்ணையாளர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. இது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையினுடைய 2 உறுப்பு கல்லூரியாக இங்கு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியினுடைய வளாகத்தில் இயங்குகின்ற கால்நடை மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் உள்ளன. 24 வருடத்தினுடைய எல்லா நாட்களும் எங்களுடைய கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு கொண்டு வருகிறது. கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய மிகச் சிறப்பு என்னவென்றால், எங்களுடைய ஸ்கேன் வசதி, எண்டாஸ்கோபி வசதி மற்றும் சிடி ஸ்கேன் வசதி, எக்ஸ்ரே வசதி, இசிஜி போன்ற அனைத்து வசதிகளையும் பெற்றுள்ள ஒரு மருத்துவமனையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாமக்கல் மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள 10-12 மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற கால்நடைகள் அனைத்தும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பண்ணை வளாகத்தில் உள்ள அனைத்து பிராணிகளையும் கொண்டு மாணவர்களுக்கு மட்டுமல்லாது விவசாயிகளுக்கும் செய்முறை பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. ஹெரிங் போன் மில்க் பார்லர் என்பதை கொண்டு பால் கறத்தல் பற்றிய செய்முறை விளக்கம் அளிக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் எங்கள் கல்லூரி வளாகத்திலேயே தீவன தரக்கட்டுப்பாட்டு மையம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதில் தீவனங்களை உயர்நிலை பகுப்பாய்வு செய்து அந்த தர நிர்ணயம் செய்து அவர்களுக்கு சான்றிதழ் அளிக்கப்படுகிறது. இது கோழி பணியாளர்கள் மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் கால்நடை வளர்ப்போர், செம்மறியாடு வளர்ப்போர், வெள்ளாடு வளர்ப்போர், கோழி வளர்ப்போர் அனைவருக்கும் இந்த தீவன தரக்கட்டுப்பாட்டு ஆய்வகம் என்ற உதவிகளை செய்து வருகிறது. கோழியின நோய் ஆய்வகமும் எங்கள் கல்லூரி வளாகத்தில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதில் நாட்டுக் கோழிகளுக்கு ஏற்படுகின்ற நோய்களை உடனே கொண்டு வந்தால் அதை பரிசோதனை செய்து அதில் ஏற்பட்டிருக்கின்ற நோயை கண்டறிந்து தக்க ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. வேளாண் அறிவியல் நிலையமும் எங்களுடைய கல்லூரியை ஒட்டி செயல்பட்டு கொண்டு வருது. அதுவும் நாமக்கல் மாவட்ட விவசாயிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை அளித்துக் கொண்டு வருகிறது. எங்கள் கல்லூரியில் 18 துறைகளில் பால் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்கின்ற ஒரு துறையும் செயல்பட்டு கொண்டு வருது. இறைச்சி பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்கின்ற துறையும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இவ்வாறு பெறப்படுகின்ற பொருட்கள் அத்தனையும் எங்கள் கல்லூரியினுடைய வளாகத்தின் முன்புறத்தில் உள்ள சேல்ஸ் கவுண்டர் என்று சொல்லக்கூடிய விற்பனை வளாகத்தில் விற்கப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நெய், இதிலிருந்து கிடைக்கின்ற நெய் மிக சுத்தமானதாகவும் ஆரோக்கியமாக விற்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமில்லாமல் விவசாயிகளுக்கு தேவையான ஃபாடர் ஸ்லிப்ஸ், விதைகள் இவையெல்லாம் எங்களுடைய கால்நடை பண்ணை வளாகத்திலிருந்து விவசாயிகளுக்கு விற்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் எங்கள் கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து ஆரியூர் என்ற தத்தெடுக்கப்பட்ட கிராமத்திற்கு மாணவர்கள் சென்று இங்கேயே மாடுகளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டு வருகிறார்கள். எங்களுடைய கல்லூரி மருத்துவமனையில் 24 மாடுகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எனவே விவசாயிகள், உங்களுடைய மாடுகள் கன்றியின முடியாது போனாலோ, கன்றியின்ற பின்னால் நஞ்சு கோழி தங்கிவிட்டாலோ, கருப்பப்பை வெளிவந்தாலோ, அல்லது கருப்பப்பை முறுக்கம் ஏற்பட்டு கன்றியினதில் பிரச்சனை ஏற்பட்டாலோ, அல்லது பாம்பு கடித்து விட்டாலோ, அல்லது ஏதாவது ஒரு நச்சுத்தன்மை ஏற்பட்டு விட்டாலோ, உடனே நீங்கள் எங்களுடைய கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தால் உங்களுடைய மாடுகளையும் ஆடுகளையும் காப்பாற்றி பொருளாதார இழப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். அது மட்டுமில்லை, எங்களுடைய கல்லூரி வளாகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற விரிவாக்கத்துறை அனைத்து வகையான ஆய்வகத்தில் செய்யப்படுகின்ற ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் அத்தனையும் விவசாயிகளுடைய வீடுகளுக்கே சென்று பயனடையும்படி அந்த துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டாலும் விரிவாக்கத்துறையுடைய பேராசிரியர் மற்றும் தலைவரை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். இது அத்தனையும் எங்களுடைய கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய வெப்சைட் என்று சொல்லக்கூடிய இணையதள வழியில் எங்களுடைய முகவரியில் அத்தனையும் இருக்கிறது. எனவே விவசாயிகளோ, அல்லது கோழிப்பண்ணையாளர்களோ, அல்லது பன்றி வளர்ப்போரோ, ஆடு வளர்ப்போரோ எத்தகைய பிரச்சனை ஏற்பட்டாலும் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோ அல்லது நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியோ நீங்கள் தொடர்பு கொண்டீர்களானால் உங்களுக்கு தக்க ஆலோசனைகள் வழங்கப்படும். மற்றும் பால் பொருட்கள், இறைச்சி பொருட்கள் தயாரிப்பதற்கு வாரத்தில் 2 அந்த துறையிலேயே பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. எனவே நீங்கள் அனைவரும் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில்

0: செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அத்தனை துறைகளுடைய பயன்பாடுகளையும் மருத்துவமனையுடைய பயன்பாட்டையும் பண்ணை வளாகத்தினுடைய பயன்பாட்டையும் எங்களை தொடர்பு கொண்டு பெற முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அலைபேசி எண் 944-3000-8610. என்னுடைய அலைபேசி எண் 944-3000-8610. இந்த அலைபேசிக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் அதன் செயல்பாடுகளை விளக்கினார் இந்நிலையத்தின் முதன்மையர் முனைவர் எம் செல்வராஜ் அவர்கள்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை
1: கால்நடை நமக்கு தோழனமா கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பு காரிஃப் பருவத்தில் நெற்பயிர் காப்பீடு செய்ய நாளை கடைசி நாளாகும். எனவே விவசாயிகள் குறுவே

0: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பு காரிஃப் பருவத்தில் நெற்பயிர் காப்பீடு செய்ய நாளை கடைசி நாளாகும். எனவே விவசாயிகள் குறுவை நெற்பயிருக்கான காப்பீடு தொகை 786 ரூபாயை பொது சேவை மையங்களில் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார்.
1: புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயங்கும் அரசு மீன்குஞ்சு வளர்ப்பு பண்ணைகளில் அரசு நிர்ணயித்த விலையில் கட்லா, ரோஹு, மிர்கால் வகை மீன்குஞ்சுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மீன் வளர்ப்பில் விருப்பமுள்ள விவசாயிகள், பொதுமக்கள் அரசு பண்ணைகளை நேரிலோ அல்லது தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு பயனடையலாம். தொடர்புக்கு மண்வளம் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் அலுவலகம், நிஜாம் காலனி, புதுக்கோட்டை. தொலைபேசி எண்கள் 8249703555, மற்றொரு எண் 9751616866. தொலைபேசி எண்கள் மீண்டும் 8249870355, மற்றொரு எண் 9751616866. இவ்வாறு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார்.
0: கால்நடை வளர்ப்போர், விவசாயிகள், பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. அந்தியூரில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் வரலாற்று சிறப்புமிக்க அந்தியூர் மாட்டு சந்தை இந்த ஆண்டும் நம்மை வரவேற்கிறது. 2.5 லட்சத்திற்கும் அதிகமான கால்நடை வளர்ப்பவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் கூடும் கொங்கு மண்டலத்தின் இந்த கால்நடை திருவிழா இம்மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் பாரம்பரியமிக்க காங்கேயம், ஆலம்பாடி, பர்கூர் போன்ற அரிய வகை கால்நடைகளை காணலாம். தேவைக்கேற்ப கால்நடைகளை வாங்கி பயனடையுங்கள். கால்நடைகளை விற்க விரும்புவோர் இதில் விற்றும் பயனடையலாம். இவ்வாறு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை ஆலோசனை. மாவட்டத்தின் சில இடங்களில் நாளை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 39°C வரைக்கும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 28°C வரைக்கும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். வானிலைக்கேற்ற கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். தற்போது நிலவும் பருவ சூழலில் மாடுகளில் சப்பை நோய் தாக்குதலுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்நோய் காற்றின் ஈரப்பதம் கூடுதலாக உள்ள பகுதிகளில் உள்ள மாடுகளை பெரும்பாலும் பாதிக்கிறது. இது ஒரு மழைக்கால நோயாகும். நல்ல ஆரோக்கியமான திடமான இளம் மாடுகளை 6 மாத வயது முதல் 3 ஆண்டு வயது வரை அதிகம் பாதிக்கிறது. தொடை அல்லது முன்கால் சப்பையிலோ அல்லது கழுத்து போன்ற சதைப்பிடிப்புள்ள பகுதிகளிலோ வெப்பம் மிகுதியாகவும் வலியோடு கூடியதும் கடினமான தன்மையுள்ள பெருத்த வீக்கம் காணப்படும். தோலின் நிறம் கருப்பாக இருக்கும். இதன் காரணமாக மாடுகள் நடக்க முடியாமல் நுண்டும். நோய் அறிகுறிகள் தென்பட்டவுடன் மாட்டை பிரித்து தனியாக ஒதுக்குப்புறமாக வைத்து கண்காணிக்க வேண்டும். நோய் கண்ட 24 மணி நேரத்தில் மருத்துவரின் உதவியுடன் உடனடியாக மருத்துவம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் மாடுகளை இழக்க நேரிடும். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்திற்கு முன்பே அருகிலுள்ள கால்நடை மருத்துவமனையினை அணுகி தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் மரவள்ளியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை முறைகளை பகிர்ந்து கொள்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் நாற்றங்காலில் கொடுவாமீன் வளர்ப்பு. நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் முகமது ஃபைசுல்லா அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
2: சில நொடிகளில் மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில்

0: ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாநிலத்தில் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கரூர் திண்டுக்கல் மற்றும் திருச்சி கரூர் இடையே இரட்டை ரயில் பாதை திட்டங்களுக்கான ஆய்வுகள் நிறைவு பெற்று திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஈரோடு கரூர் இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு அண்மையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், காட்பாடி வேலூர் விழுப்புரம் இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கான கள ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரக்கோணம் காட்பாடி ஈரோடு இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைப்பதற்கான இறுதி ஆய்வுகள் நிறைவடைந்து திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் பல்வேறு திட்டங்களின் மூலம் 7659 வீடுகள் அல்லது மனைகள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இம்மாதம் 21ஆம் தேதி முதல் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் விற்பனைக்கு தயாராக உள்ள 854 வணிக கடைகளுக்கு மின் ஏலத்திற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 25ஆம் தேதி முதல் பதிவேற்றம் செய்யலாம் என்றும் மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கடன் பெற்று சிறுதானியங்கள், உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருவதாக தேனியைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என்னோட பேர் வந்து வெங்கடேஷ் குன்ராஜ். நான் வந்து சுக்காங்கல்பட்டி தேனி மாவட்டம். கேவிகேல ஒரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கீமை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உணவு சார்ந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அவங்க கைடன்ஸில் எனக்கு வந்து பிஎம்இஜிபி லோனை

0: பற்றி தெரிய வந்தது. அப்ளை பண்ணேன் லோனுக்கு. எனக்கு வந்து 10 லட்சம் ரூபா லோன் வந்து சாங்ஷன் ஆச்சு. சிறுதானியங்கள் வச்சுட்டு ஹெல்தி ஸ்நாக்ஸ் பண்றோம், மால்ட்ஸ், ஹெல்தி லட்டுஸ், நம்ம வீட்டு முறைப்படி சுத்தமான ஆரோக்கியமா நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள் தொழில் தொடங்குறதுக்கு பிஎம்இஜிபி, பிஎம்எஃப்எம்இ போன்ற அந்த லோன் எல்லாமே வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு. ஸோ இதன் மூலம் நாங்களும் சரி, இங்கே கிராமப்புற மக்கள் அவங்களுக்கும் சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்க முடியுது.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்புறம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவின் 7ஆம் நாளான நேற்று ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் காட்சியளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் 108 வைணவ ஸ்தலங்களில் முக்கியமான ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரம் நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் ஆடிப்பூர திருவிழா புகழ்பெற்றதாகும். கடந்த 6ஆம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழாவின் ஒவ்வொரு நாள் இரவும் ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் விழாவின் 7ஆம் திருநாளான நேற்றிரவு ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாட வீதியல் வழியாக கிருஷ்ணன் கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் இரவு நேரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் இருக்க அவளது மடியில் ரங்கமன்னார் சயன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை காலை 8:45 மணிக்கு நடைபெறவுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் நோவோரோசியஸ்க் துறைமுகத்தின் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்தது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் நோய் தொற்றால் இதுவரை 2000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு முகாமை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. CBSE 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சியில் மத்திய பட்டு வாரியம் சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 316 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திருமதி சரண்யா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டம் நாயக்கனூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 112 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னையில் வெள்ளிவாக்கம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட 94 மற்றும் 95வது வட்டங்களில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை, நெல்லை அணியையும் திருப்பூர், திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி, தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: நேரம் இப்பொழுது 6:55.
4: மலர்கிறது நாள் மலர்.
5: August 13
6: மர்ம புனைவுகளுக்கு பெயர் போன ஆல்ஃபிரட் ஹிச்காக்கின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1800

1999. படத்துக்கு முக்கியம் மூன்று விஷயங்கள்: திரைக்கதை, திரைக்கதை, திரைக்கதை எனும் இவரது படங்கள் பயமுறுத்தாது குற்றத்தையும் குற்றவாளியின் மனநிலையையும் ஆராய்கின்றன. சைக்கோ, த பேர்ட்ஸ், வெற்றிகோ போன்ற திரைப்படங்கள் ஆல்ஃபிரட் ஹிச்காக்கின் புகழ் பேசும். இறுதி நாள் வரை ஏகாதிபத்திய எதிர்ப்பை நெஞ்சில் நெருப்பாக எரிய வைத்து கியூபாவை தன்னிறைவு பெற்ற நாடாக உயர்த்தி காட்டிய கியூபாவின் முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1926. பள்ளிக்காலங்களில் படிப்பை விட விளையாட்டில் அதிக கவனம் செலுத்திய இவர் ஹவானா பல்கலைக்கழகத்தில் படித்தபோது தனது பேச்சுத்திறனை வளர்த்துக் கொண்டதோடு அரசியலிலும் ஈடுபடத் தொடங்கினார். சுகாதாரம், மருத்துவத்துறையில் கியூபாவை சர்வதேச நாடுகள் கொண்டாடும்படி அத்துறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். பிரபல மிருதங்க கலைஞர் தானு கிருஷ்ணமூர்த்தி என்கிற டி கே மூர்த்தி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1922. 10 வயது முதல் மேடை கச்சேரிகளை தனது குரு வைத்தியநாத ஐயருடன் இணைந்து செய்யத் தொடங்கியவர். 15,000 மேற்பட்ட கச்சேரிகளில் மிருதங்கம் வாசித்த பெருமை பெற்றவர். சங்கீத கலாநிதி உள்ளிட்ட ஏராளமான பட்டங்களையும் பாராட்டுகளையும் பெற்றவர் மிருதங்க வித்வான் டி கே மூர்த்தி. இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை பிகாஜி ருஸ்தம் காமா நினைவு தினம் இன்று. ஆண்டு 1936. இந்திய விடுதலைக்காக அயல் நாடுகளில் புரட்சி இயக்கத்தை தொடங்கி நடத்தியவர். 1937 அக்டோபர் 26 பிகாஜி காமா உருவாக்கிய இந்திய தேசிய கொடியை புனேவில் வீர சாவர்கர் பறக்கவிட்டார். இன்றளவும் அக்கொடி மராத்தா கேசரி நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நடிகையும் நடனக் கலைஞரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய வைஜெயந்தி மாலா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1936. சிறந்த பரதக்கலைஞரான இவர் 1949 வாழ்க்கை திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர். ஹிந்தி திரையுலகில் முதல் பெண் சூப்பர் ஸ்டாராக அறியப்பட்டவர்.

லட்கி, தேவதாஸ், நாகின், மதுமதி, கங்கா ஜமுனா போன்ற இவரின் பல திரைப்படங்கள் பேசப்பட்டவை. ஹோட்டோம்பே ஐசிபாத் போன்ற பல அருமையான நாட்டிய ஆல்பங்களையும் வெளியிட்டுள்ளார் வைஜெயந்திமாலா. இன்று சர்வதேச இடதுகை பழக்கமுடையோர் தினம். நாம் வாழும் உலகில் வலதுகை பழக்கமுள்ளவர்கள் அதிகமாக உள்ளனர். ஆனால் இடதுகை பழக்கமுடையவர்கள் கலைத்திறன், கற்பனை திறன், சுய கட்டுப்பாடு, ஆளுமை திறன் மிக்கவர்களாக இருப்பர். மனிதர்களின் கற்பனை திறன், சிந்தனை திறத்திற்கு உதவுவது அவர்களின் வலது மூளையே. உதாரணமாக அரிஸ்டாட்டில், நியூட்டன், லியோனார்டோ டாவின்சி, மேரி கியூரி, மதர் தெரசா போன்ற பலர் இடதுகை பழக்கமுடையோரே. இன்று உலக உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினம். உடல் உறுப்புகளை தானமளிக்கும் செயலால் மனிதர்கள் தான் இறந்த பின்பும் கொடையளித்து உயிருக்கு போராடுபவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கின்றனர். ஒருவரது உடலிலிருந்து 25 வகையான உடல் உறுப்புகளையும் திசுக்களையும் எடுத்து தேவையானவர்களுக்கு பொருத்தலாம். ஆண்டுதோறும் நம் நாட்டில் உடல் உறுப்புகளுக்கான தேவை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நமது சகோதர சகோதரிகளான சக இந்தியர்களுக்கு நாம் நம் உடல் உறுப்புகளை தானமளிக்க விழிப்புணர்வு கொண்டு உதவ முன்வருவோம். பழம்பெரும் நடிகையும் பின்னணி பாடகியுமான எஸ் வரலட்சுமி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1927 சேவா சதனம் திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான இவரின் வீரபாண்டிய கட்டபொம்மன், சவாலே சமாளி போன்ற இவர் நடித்த திரைப்படங்கள் குறிப்பிடத்தக்கவை. தான் நடித்த அனைத்து திரைப்படங்களிலும் பாடல்களையும் பாடி நடித்த பெருமை பெற்றவர்.

மணி. வெற்றியின் ரகசியம் என்னன்னு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பலரும் தேடிக்கிட்டே தான் இருப்போம். உண்மையில வெற்றிக்கு ஒரே ஒரு ரகசியம் அப்படின்னே கிடையாது. விழுந்தாலும் எழுந்து நிற்கும் மனசு, தோல்வியிலும் நம்பிக்கையே இழக்காத மனசு, நம்மோட இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிக்கும் விடாமுயற்சி, இதுதான் வெற்றியின் உண்மையான ரகசியம். இது முடிவல்ல, பரவாயில்லை நாளைக்கு முயற்சி செய்யலாம், ஆனா என்னால முடியாது அப்படிங்கிற முடிவு மாத்திரம் செஞ்சிடாதீங்க. ஏன்னா நம்மோட வெற்றியை முதல்ல நம்ப வேண்டியது நம்ம தான். இந்த நம்பிக்கையோடு இன்னொரு அழகான நாளை நோக்கி பயணிப்போம். உங்கள் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு சின்ன பாசிட்டிவ் எனர்ஜியோடு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு காலை மலரில்

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். அகிலத்தின் ரகசியங்களை ஆராய இயற்பியல் ஒரு கண்ணுனா, மனித குலத்தின் எல்லையற்ற கனவுகளை சிறகடிக்க வைக்கும் விண்வெளி மற்றொரு கண்ணுங்க. இந்த இரண்டு கண்களையும் இந்தியாவிற்கு வழங்கி நம் தேசத்தை நட்சத்திரங்களின் எல்லை வரை உயர்த்திய ஒரு மாபெரும் ஆளுமை பத்தி தாங்க இன்றைய நிகழ்ச்சி. விண்வெளியும் இயற்பியலும் இரு கண்கள், விக்ரம் சாராபாய் குறித்த தொகுப்பு. வானத்தை பார்த்து கனவு காண்பவர்கள் நிறைய பேருங்க. ஆனா அந்த கனவையே நனவாக்கி ஒரு நாட்டையே விண்வெளியை நோக்கி பயணிக்க செய்யறவங்க ரொம்பவே கம்மியான பேரு. அந்த சிலர்ல இந்தியாவோட பெயரை முதன்மையா சொல்ல வச்ச மாபெரும் விஞ்ஞானி தாங்க நம்ம டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள். 1919 ஆகஸ்ட் மாதம் 12 குஜராத்தோட அகமதாபாத்ல பிறந்திருக்காங்க விக்ரம் சாராபாய். அதாவது நேத்தைக்கு தாங்க விக்ரம் சாராபாய் அவர்களோட பிறந்த நாள். அகமதாபாத்ல பள்ளி கல்வியை முடிச்ச அவரு பின்னாடி இங்கிலாந்தின் புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல இயற்கை அறிவியல பயின்றிருக்காங்க. 2 காரணமாக இந்தியா திரும்பிய அவர் பெங்களூர்ல உள்ள இந்திய அறிவியல் கழகத்துல காஸ்மிக் கதிர்கள் குறித்த ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கேம்பிரிட்ஜ் சென்று தனது முனைவர் பட்டத்தை பெற்றிருக்காங்க. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற அதே ஆண்டுல வெறும் சில அறைகள் கொண்ட ஒரு கட்டிடத்துல அகமதாபாத்ல பிசிக்கல் ரிசர்ச் லெபரேட்டரிய நிறுவி. ஒரு நாட்டின் எதிர்காலம் ஆய்வகங்களில் உருவாகிறது என்பதை அவர் மிக தெளிவாக உணர்ந்திருக்காரு. 1962 இந்திய தேசிய விண்வெளி ஆராய்ச்சி குழுவான இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் உருவாக்குவதில் அவர் முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தவர் தாங்க விக்ரம் சாராபாய் அவர்கள். நினைச்சிருந்தா வெளிநாட்டுல போய் ஜாலியா செட்டில் ஆயிருக்கலாம், இல்ல தொழிலதிபரா கல்லா கட்டி இருக்கலாம். ஆனா அவர் தேர்ந்தெடுத்த பாதை அறிவியல். அவர் சொன்ன ஒரு சூப்பரான விஷயம் தெரியுமா, நாம நிலவுக்கு போகணுங்கிறது ஆடம்பரத்துக்காக இல்ல, இந்தியாவோட கடைக்கோடி மனிதனுக்கும் அறிவியலோட பலன் போய் சேரணும் அப்படின்னு. எவ்வளவு பெரிய பார்வை பாத்தீங்களா. அவரோட அந்த ஒற்றை கனவு தான் இன்னைக்கு நாம மொபைல் போன் பேசுறதுல இருந்து மழை வருமா வராதான்னு வெதர் ரிப்போர்ட் பாக்குறது வரைக்கும் சாத்தியமா இருக்கு. கேரளால தும்பா அப்படின்னு ஒரு குட்டி கிராமங்க, அங்க ஒரு தேவாலயம் இருந்திருக்கு. சாராபாய் நேரா போய் அங்க இருந்த பிஷப் கிட்ட கேட்டிருக்காரு இந்த இடத்த விண்வெளி ஆராய்ச்சிக்கு தாங்கன்னு. அந்த பிஷப்பு சாராபாயோட தொலைநோக்கு பார்வைய புரிஞ்சுகிட்டு சரின்னு சொல்லிருக்காங்க. ஆரம்பத்துல அங்க வசதியே இல்லையாங்க. ராக்கெட் உதிரி பாகங்களை எதுல எடுத்துட்டு போனாங்க தெரியுமா, சைக்கிள்லயும் மாட்டு வண்டியிலயும் தாங்க. நம்ம சாராபாய் அசைஞ்சு கொடுக்கவே இல்லங்க. வண்டி எதுவா இருந்தா என்ன, இலக்கு ஒண்ணுதானே, சோதனைகள் பல வந்தால் என்ன, சாதனை நிச்சயம் தானே அப்படின்னு கெத்தா கெத்து காட்டினாரு. தும்பாவில் பூமத்திய ரேகைக்கு அருகாமையில தும்பா எக்வடோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் அமைக்கும் பணியை தொடங்கினாரு. சரி, ஏன் இந்த தும்பா பகுதி தேர்வு செய்யப்பட்டிருக்குன்னா, பூமத்திய ரேகைக்கு அருகில இருக்கிறதா இதோட முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா 1963 நவம்பர் 21 தும்பாவில இருந்து இந்தியாவோட முதல் சவுண்டிங் ராக்கெட் ஏவப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்தியாவோட விண்வெளி பயணம் நடைமுறையில தொடங்கி இருக்குங்க.

இந்த ஆரம்பகட்ட விண்வெளி ஆராய்ச்சியை ஒரு நிரந்தரமான தேசிய அமைப்பாக மாற்றுவதற்காக 1969 ஆண்டு இன்ஸ்கோ பார்க்கு பதில இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட விண்வெளி திட்டத்திற்கான அடித்தளத்தை அமைத்து அதுக்கு தேவையான நிறுவன அமைப்பை உருவாக்கி அதை இஸ்ரோ என்ற தேசிய விண்வெளி அமைப்பாக வளர்த்தவர் நம்ம விக்ரம் சாராபாய் அவர்கள். தேவாலயத்தில் தொடங்கி சைக்கிள்களில் பாகங்களை சுமந்து இந்திய விண்வெளி பயணத்தின் ஒவ்வொரு அணுவிலும் விக்ரம் சாராபாயின் தொலைநோக்கு பார்வை நிறைந்திருக்கிறது. அவர் அமைத்து கொடுத்த அந்த வலுவான அடித்தளம் இன்று இஸ்ரோவை உலக விண்வெளி அரங்கின் சிம்ம சொப்பனமாக மாற்றியிருக்கிறது. அணு ஆற்றலை அழிவுக்கு பயன்படுத்தாம மின்சார உற்பத்தியாக்கி நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுத்த தொலைநோக்கு சிந்தனையாளருங்க. தமிழ்நாட்டின் கல்பாக்கம் அணுமின் நிலையம் முதல் உள்நாட்டு தொழில்நுட்ப நிறுவனங்கள் வரை உருவாக முதன்மை அடித்தளம் அமைத்தவருங்க. அமைதியான வழியில் அணுசக்தி அதுவே.

0: இந்தியாவின் அசைக்க முடியாத வெற்றி சக்தின்னு உலகரங்கல நிரூபித்து காட்டிய நம் இந்திய விஞ்ஞானி விக்ரம் சாராபாய் அவர்கள் என்று சொல்லி மீண்டும் வருமோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் விண்வெளியும் இயற்பியலும் இரு கண்கள், விக்ரம் சாராபாய் குறித்த தொகுப்பு.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கோம் தகவல்களோடு பாடல்களும் காலை மலரில். அறிவியல் கணக்குல தனிம அட்டவணை அதாவது பீரியோடிக் டேபிள்ல 118 தனிமங்கள் இருக்கு. அதுல சுமார் 90 உலோகங்கள் இருக்கு அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. எத்தனை உலோகங்கள் இருந்தாலுமே தங்கம் வெள்ளி இது மட்டுமே வந்து ரொம்பவே மதிப்பு மிக்கதாகவும் ஆபரணங்களுக்கும் வீட்டு உபயோக பொருட்களுக்கும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தங்கம் பொறுத்த வரைக்கும் என்ன அதோடைய தனித்தன்மை அப்படின்னா அதுக்கு துருப்பிடிக்காது, நிறமும் மாறாமல் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதனோட மதிப்பு இன்றைக்கும் கொண்டாடப்படுது. அதே மாதிரியே வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அதிகம் இருக்கிறதுனாலேயே வெள்ளி பொருட்கள் இன்றைக்கும் அழகான பளபளப்போடு நம்ம கவர்ந்துக்கிட்டே இருக்கு. எத்தனை காலம் மாறினாலும் தங்கத்தின் மதிப்பும் வெள்ளியின் மெனுமெனுப்பும் மட்டும் மாறவே மாறாது. தெரிஞ்சுக்கலாமா தங்கம் மற்றும் வெள்ளி விலை நில ஒரு கிராம் ஆபரண தங்கம் 14,200 ரூபாயும் வெள்ளி 260 ரூபாய் ஒரு கிராம் விற்கப்படுகிறது. மின்வாரியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வையம்பட்டி பகுதியில் இன்னைக்கு மின்சாரம் இருக்காது. அதாவது காலை 9:45 மணியிலிருந்து பிற்பகல் 4 வரைக்கும் மின்சாரம் இருக்காது. எதனால அப்படின்னா வையம்பட்டி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காதுன்னு செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காரு. தஞ்சாவூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் மூலமா கிராமப்புற தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க பால் உற்பத்தியாளர்களின் கறவை மாடுகளுக்கு தரமான கால்நடை மருத்துவ வசதி அளிக்கவும் செயற்கை கருவூட்டல் சினை பரிசோதனை மலட்டு நீக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் ஒன்றியத்தில் எல்லைக்குட்பட்ட பட்டுக்கோட்டை சரகத்திற்கு 1 மற்றும் தஞ்சாவூர் சரகத்திற்கு 1 மொத்தம் 2 கால்நடை மருத்துவ ஆலோசகர் பணியிடத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓராண்டிற்கு தற்காலிகமாக பணிபுரிய விருப்பமுள்ள கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் தங்களுடைய உரிய பட்டப்படிப்பு கால்நடை மருத்துவ கவுன்சில் பதிவு சான்றிதழோடு இன்னைக்கு 11 முற்பகல் 11 தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலையில் உள்ள ஆவின் தலைமை இடத்துல நேரடியாக நேர்முக தேர்விற்கு கலந்து கொள்ளலாம்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. நேர்களை உங்கள் நினைவிற்கு காலை 9 அரங்கி செயல அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோர் பாடியுள்ள பாட்டு கேட்கலாம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரி பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா. சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை கேட்கலாம்.
6: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான

0: மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இச்சட்ட திருத்த மசோதாவை முன்மொழிந்தார். நாட்டின் சுரங்கத்துறையை மேலும் பயனுள்ளதாகவும் முதலீட்டுக்கு உகந்ததாகவும் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் மாற்றுவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. முன்னதாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்ட இம்மசோதாவிற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இம்மசோதா மூலம் அரசியல் சாசனத்தின் முதலாவது பட்டியலில் கேரளா என்ற பெயருக்கு மாற்றாக கேரளம் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. இம்மசோதா குறித்து விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், கேரளா என்ற பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து கேரள சட்டப்பேரவையில் 2024 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மலையாளத்தில் அம்மாநிலத்தின் பெயர் கேரளம் என்றும் ஆனால் அரசியல் சாசனத்தில் கேரளா என்று இடம்பெற்றுள்ளதால் இந்த பெயர் மாற்றம் குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக திரு நித்யானந்த ராய் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். தேசிய கல்வி உதவித் திட்டத்தை நடப்பு கல்வியாண்டு முதல் அடுத்த 5 நீட்டிப்பது குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வித்துறை உயரதிகாரிகளுடன் விவாதித்தார். நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியின நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்தை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இருவரும் விவாதித்தனர். இருநாட்டு கடற்படை இடையே பயிற்சி பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள், திறன் மேம்பாட்டு முயற்சிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் கடற்படை தெரிவித்துள்ளது. மொரீஷியஸ் காவல்துறை மற்றும் கடலோர காவற்படைக்கு இந்திய கடற்படையின் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்று அட்மிரல் சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரிடம் உறுதியளித்ததாகவும் கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போ

0: மாற்றுவோம்.
1: சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கடற்படை மற்றும் விமானப்படையின் இசை நிகழ்ச்சி கேரளாவில் இன்று நடைபெறுகிறது. திருவனந்தபுரம், கண்ணூர், கொச்சி ஆகிய இடங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இசை மூலம் தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு இது நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த இசை நிகழ்ச்சிகள் இன்று மாலை 6 மணிக்கு தொடங்கும் என்று அவர் மேலும் கூறுகிறார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் www.results.digilocker.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். இப்பிரச்சாரம் அக்டோபர் 12வது தேதி வரை நடைபெறவுள்ளது. நாட்டின் பாதுகாப்பான 15 மாவட்டங்கள் பட்டியலில் ஹரியானாவின் குருக்ஷேத்ரா மற்றும் கைத்தல் மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். HIV தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையை உரிய விழிப்புணர்வு, சரியான தகவல் ஆகியவற்றின் மூலம் மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்று ஹரியானா முதலமைச்சர் கூறினார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுகிறது. மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் ஒன் செயலியில் 4.76 லட்சத்திற்கும் அதிகமான பதிவிறக்கங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இதுகுறித்து பலூச்சிஸ்தான் குடியரசு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தான் ராணுவமும் விமானப்படையும் இணைந்து சூரப் மாவட்டத்தின் குத்தர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குண்டு வீசியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்புகளும் பொதுமக்களின் சொத்துகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள மக்களும் அதிகாரிகளும் தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து பலூச்சிஸ்தான் மக்களின் உயிர்களையும் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்க சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என்று பலூச்சிஸ்தான் குடியரசு குழு கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. கர்நாடகா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத், கேரளம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் பொலிவியாவின் ஏரியாஸ் ஜெபாலிஸ் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. உலக அலைச்சறுக்கு போட்டி தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேர்மை பொழுது 7:25 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவர் 936 கிலோஹெர்ட்ஸோடு.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: என்சி

நேரம் இப்பொழுது 7:30. திருச்சிராப்பள்ளி வானொலி முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம். காலை மலர்ல தகவல்களுடன் பாடல்களும் இதை தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி உழவு சந்தையில காய் கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 24 ரூபாய், கத்திரிக்காய் 50 ரூபாய், அவரைக்காய் 80, வெண்டைக்காய் மற்றும் கொத்தவரங்காய் 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 80 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 44 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 60 ரூபாய், மொச்சைக்காய் 80, சுரைக்காய் 30, சௌசௌ 40, புடலங்காய் 50, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி மற்றும் நூல்கோல் 40 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சேப்பக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 30, கேரட் 99 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி 180 ரூபாய் என்றும், காலிஃபிளவர் பூ ஒன்று 45 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்று 5 ரூபாய்க்கும்

விற்கப்படுது. கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், பூசணிக்காய் 22, பரங்காய் 20, ஆப்பிள் 280, ஆரஞ்சு 150, மாதுளை 180, திராட்சை 120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பு 2026-27 ஆண்டு காரிஃப் பருவத்தில் நெல் பயிர் காப்பீடு செய்ய வரும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி, அதாவது நாளை வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. நடப்பு ஆண்டில் திருச்சி மாவட்டத்தில் தற்பொழுது வரை 10,000 ஏக்கரில் குறுவை நெல் நடவு செய்யப்பட்டுள்ளது. இதில் கடந்த ஜூலை 31ஆம் தேதி பயிர் காப்பீடு செய்ய இறுதி நாளாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 425 ஏக்கர் பரப்பளவிற்கு மட்டும் விவசாயிகள் காப்பீடு செஞ்சிருக்காங்க. நடவு பணிகள் தாமதமாக ஆரம்பித்த காரணத்தாலும் மழை பொழிவு தாமதமான காரணத்தினாலும் 15 நாட்களுக்கு பயிர் காப்பீடு காலத்தை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நெல் பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் குறுவை நெல் பயிருக்கான பயிர் காப்பீடு தொகையாக ஒரு ஏக்கருக்கு 786 ரூபாயை உடனடியாக பொது சேவை மையங்களில் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம்னு நடப்பு காரிஃப் மற்றும் சிறப்பு பருவத்திற்கு ஷீமா ஜிஐசி பொது காப்பீடு நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்களுடைய பயிரை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் நாளைக்குள்ள காப்பீடு செய்து பயன்பெறணும்னு வேளாண்மை இணை இயக்குநர் திருச்சிராப்பள்ளியிலிருந்து கேட்டுட்டு இருக்காங்க.

பழங்குடியினர் நரிக்குறவர் மற்றும் புதிரை வண்ணார் மக்களுக்கான சிறப்பு முகாம் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை ஜாதி சான்றிதழ் ஆதார் அட்டை குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட சேவைகளுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற இருக்கு. 16ஆம் தேதி அதாவது வருகின்ற சனிக்கிழமையன்று பரமத்தி புகழூர் தாந்தோணி மண்மங்கலம் வட்டாட்சியாளர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கு. அசல் ஆவணங்கள் இல்லாதவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆவணங்கள் மற்றும் கைபேசியோடு கலந்து கொண்டு பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க.

0: மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் சுற்றுலா மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் பணிபுரியும் தகுதியுடைய அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 60 வயதை எட்டிய பின் மாதந்தோறும் 3000 ரூபாய் உறுதியான ஓய்வூதியம் வழங்கும் பங்களிப்பு இதன் அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தில் 18 முதல் 40 வயதிற்குட்பட்ட தகுதியுள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சேர்ந்து பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்களுடைய ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் அதாவது பாஸ்புக் மற்றும் கைபேசி எண்ணோட அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை மையத்தை காமன் சர்வீஸ் சென்டர் சிஎஸ்சியை அணுகி இந்த திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுட்ருக்காங்க. விவரங்களுக்கு பூம்புகார் சுற்றுலா அலுவலர் அல்லது பூம்புகார் சுற்றுலா வளாகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா அலுவலகத்தின் தொலைபேசி எண்ணான 9176995843 என்ற கைபேசி எண்ணை பயன்படுத்தி பயன்பெறலாம்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. கைபேசி எண்ணை மற்றும் ஒரு முறை அறிவிக்கிறேன், 9176995843. நேரம் இப்போ 7:35 ஆச்சு. காலை மலரின் அடுத்த அங்கமாக ஒலிக்கிறது
1: இந்த காலை நேரத்துல. நீங்க பரபரப்பா இருக்கிறது தெரியுதுங்க. நீங்க வேலையை செஞ்சுகிட்டே உங்க ஆரோக்கியத்தை காக்கறதுக்காக இப்ப கேளுங்க காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருண்.

0: வேல்மணி அவர்கள். வணக்கம் டாக்டர். முதியவர்களுக்கு இயன்முறை மருத்துவரா உங்க ஆலோசனை என்ன டாக்டர்?
1: வீட்டில் உள்ள முதியோர்கள் நம்மளுடைய வீட்டுல வந்து நடக்கிற போதோ அல்லது கழிவறைகளை உபயோகப்படுத்திட்டு நனைந்த கால்களோடு வெளியே வரப்போ ஸ்லிப் ஆகி நீங்க விளற சூழ்நிலை ஏற்படலாம். அதில் வந்து தலையில் அடிப்படைவதனால ரத்தம் உறைதல் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்ற சூழ்நிலை உருவாகலாம். அல்லது வந்து இடுப்பு எலும்பு அல்லது உங்களுடைய ஷோல்டர் ஜாயின் என்படுகிற தோள்பட்டை எலும்பு ஓவர் ஸ்ட்ரெச்டு பொசிஷன்ல விளறப்போ உங்களுடைய மணிக்கட்டு மூட்டுகள் நழுவுதல் அல்லது மணிக்கட்டு மூட்டுல வந்து எலும்பு முறிவு ஏற்படலாம். உங்களுடைய தோள்பட்டை எலும்புல எலும்பு முறிவு ஏற்படலாம். அதே சமயம் உங்களுடைய இடுப்பு எலும்பு முறிவதனாலும் உங்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வீட்டில் இருக்க முதியோர்கள் நடப்பதற்கு இலகுவாக பயன்படுத்துவதற்கு ஏற்றபடி உங்களுடைய தளம் வந்து ரொம்ப பாலிஷ்டா இல்லாம கொஞ்சம் அவங்க ஈஸியா அவங்க நடக்கிறதுக்கு கிரிப் வர மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக கழிவறைகளில் இருக்கிற டைல்ஸ் வந்து மிகவும் ஸ்மூத்தாக ரொம்ப பளபளப்பாக இல்லாமல் அது சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கும்போது அவர்கள் ஈர கால்களுடன் நடப்பதை தவிர்க்க வேண்டும். விழும்பொழுது அவங்களுடைய தலையின் பின்பகுதி அடிபடாமல் முடிந்த அளவு பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயம் கை கீழே விழறப்ப இடுப்புல டைரக்டா வந்து உங்களுடைய எலும்பு பகுதியோ மூட்டு பகுதியோ தரையில் விழாமல் உங்களுடைய கைகளை உடம்போடு சேர்ந்து ஒட்டி கொண்டு விழற சூழ்நிலை ஏற்பட்டால் கவனத்தோடு அதை அணுகலாம். இந்த மாதிரி உங்க வீட்டுல முதியவர்கள் விழுந்துட்டாங்கன்னா உடனடியாக அவர்கள் ஒரு எலும்பு முறிவு மருத்துவரையோ அல்லது நரம்பியல் நிபுணரையோ பார்த்து அதற்குரிய சிகிச்சையை அவங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக ஒரு இயன்முறை மருத்துவரின் பங்கு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அவர்கள் முதியவர்களுக்கு ஏற்படுகின்ற எலும்பில் அடிபட்டு அதனால ஏற்பட வலியோ வீக்கமோ இருந்தால் எந்த பக்க விளைவுகள் இன்றி இயன்முறை மருத்துவத்தில் முழுமையான சிகிச்சை அளிக்கப்படும். அதே சமயம் அவர்களுக்கு குணமானதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஜாயிண்டுகளுக்கு வந்து இறுக்கத்தன்மை குறைந்து அது இயல்பாக இயங்குவதற்கு அவர்கள் பயிற்சி முறைகளை உங்களுக்கு சொல்லி தருவார்கள். அதை நாம் கடைபிடித்து அந்த பயிற்சி முறைகளை ஒழுங்காக நம்ம பயன்படுத்தும் பொழுது தினமும் வந்து நம்ம வாக்கிங் போற ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுடைய இடுப்பு எலும்பு முழங்கால் மூட்டுகள் ஆங்கிள் ஜாயிண்ட் எனப்படுகின்ற பாதம் கணுக்கால் மூட்டுகளை பயிற்சிகளை அவர்கள் உங்களுக்கு சொல்லித் தருவார்கள். அதை நீங்கள் தகுந்தபடி நீங்கள் பயன்படுத்தி நீங்க தினமும் வந்து நடந்து அந்த மொபிலைசேஷன் எனப்படுகின்ற அந்த ஜாயின்ட்ஸை இலகுவாக நீங்க பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்மளுடைய முதியவர்கள் அவர்களுடைய உணவு பழக்கத்தில் நிறைய கால்சியம் சத்து உள்ள உணவுகள் வைட்டமின் டி எனப்படும் கால்சியம் சத்தை உடலில் கிரகிக்கக்கூடிய வைட்டமின் டியை வந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதே சமயம் வைட்டமின் டி நமக்கு சூரிய ஒளியிலிருந்து முழுமையாக கிடைக்கிறது. வாக்கிங் போறப்ப ஏர்லி மார்னிங் நடப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து 20 நிமிஷத்திலிருந்து ஒரு 30 நிமிஷம் காலையிலும் அதே மாதிரி மாலையில் சூரிய உதயம் முடிந்து சூரியன் அஸ்தமனம் ஆகும் பொழுதும் சூரிய ஒளி தன் உடலில் படுமாறு அவர்கள் வாக்கிங் செய்வதை தினமும் கடைபிடிக்க வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நடக்கும்போது நம்மளுடைய இதயம் வந்து 2 வகையான பகுதியில வேலை செய்யுது. அனைவரும் உணர்ந்த இதயம் நம்மளுடைய நெஞ்சுக்கூட்டில் இருக்கிற சென்ட்ரல் பார்ட்ல இருக்க இதயம், அடுத்த இதயம் பெரிஃபரல் ஹார்ட் என்று சொல்லப்படுகின்ற காஃப் மசில்ஸ் எனப்படுகின்ற கெண்டைக்கால் தசைகள் உங்களுடைய குதிங்கால் எலும்பில் அட்டாச்மெண்ட் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு பெரிஃபரல் ஹார்ட் என்று சொல்லப்படுவார்கள். உடலில் உள்ள கெட்ட ரத்தத்தை பம்ப் செய்து இதயத்திற்கு அனுப்பக்கூடிய அந்த தசைகளை வந்து நீங்க நடைப்பயிற்சியின் மூலம் இதய திறனை மேம்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். முதியவர்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 20-30 நிமிடம் நடக்க வேண்டும். இதை நீங்கள் சரிவர கடைபிடித்து உணவில் கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளையும் புரோட்டீன் சத்து நிறைந்த உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய மூட்டுகள் தேய்மானமாகாமல் தசைகள் வந்து பலனோடு இருந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செய்வதற்கு இது உதவும்.
0: நாளை மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி இயன்முறை மருத்துவர் எஸ் அருள்மணி அவர்கள்.

தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரிய உறுப்பினர் சேர்க்கை, தமிழ்நாடு நரிக்குறவர் நல வாரிய உறுப்பினர் சேர்க்கை, ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத பழங்குடியின மக்கள் இணைய வழி வாயிலாக விண்ணப்பித்து பெறுவதற்கு சிறப்பு முகாம்கள் நடைபெற இருக்கு. 16ஆம் தேதி அன்று கீழ்கண்ட இடங்களில் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஊராட்சி மன்ற அலுவலகம், எடப்புளி நாடு, சித்தூர்காடு ஊராட்சி மன்ற அலுவலகம், அடுக்கம், சேலூர் நாடு, தேவனூர் நாடு, அரசு பழங்குடியினர் நல உண்டி உறைவிட துவக்கப்பள்ளி மேலூர், அக்கரைப்பட்டி, ஆனந்தகவுண்டம்பாளையம், கல்லாங்குளம், கீழூர், ஆர் புதுப்பாளையம், தொட்டிய வலசு ஆகிய இடங்களில் 16ஆம் தேதி அன்று நடைபெற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 9042555685 என்ற கைபேசி எண்ணிலோ, 9080212697 இந்த கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்னு மக்கள் தொடர்பு அலுவலர் கேட்டுட்டு இருக்காங்க.

உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களை உறுதிப்படுத்தும் பொருட்டு விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பு இகேஒய்சி செயல்முறையை மேற்கொள்ள அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நாமக்கல் மாவட்டத்தில் விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை நிறைவு செய்யாதோர் தங்களது ஆதார் அட்டையில் உள்ள விரல் ரேகை மற்றும் கண் கருவிழி ஆகிய விவரங்களை புதுப்பிக்க ஏதுவாக நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாமக்கல் மாநகராட்சி அலுவலகம், ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் நகராட்சி அலுவலகம், பள்ளிப்பாளையம், மல்லசமுத்திரம், சேந்தமங்கலம், பரமத்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகங்கள் ஆகியவற்றில் எல்காட் நிறுவனம் மூலம் நடத்தப்படும் ஆதார் சேவை மையங்கள் நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், சேந்தமங்கலம், பரமத்தி, கொல்லிமலை மற்றும் மோகனூர் வட்டாட்சியாளர் அலுவலர்களின் டாக் டிவி நிறுவனம் மூலம் நடத்தப்படும் ஆதார் சேவை மையங்கள் ஆகியவற்றை அணுகி தங்களது கைரேகை மற்றும் கண் கருவிழி பதிவை புதுப்பித்து பின் சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைகளில் இணைக்கப்பட்டுள்ள நியாயவிலைக் கடைக்கு சென்றோ அல்லது அருகிலுள்ள நியாயவிலைக் கடைக்கு சென்றோ தங்களது கைவிரல் ரேகை சரிபார்ப்பு இகேஒய்சி பதிவு மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார்.

தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கீழ் வழங்கப்பட்டுள்ள முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா AAY குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள அனைத்து

நேர்களே, காலை 8 மணிக்கு இதே ராகத்தில் புதிய பாடல்கள்லாம் கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்ப வேண்டிய எங்களுடைய வாட்ஸ்அப் செயலியான நோட் பண்ணிக்கோங்க. 938-546-1021 இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயரோட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை 2018 அப்புறம் வெளியான திரைப்படங்கள்லேருந்து இருக்கக்கூடிய பாடல்களை நீங்கள் தேர்வு செய்து அனுப்பலாம். உங்கள் நினைவிற்கு நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் தஞ்சாவூர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் சிவ விக்னேஷ் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறாங்க. நேரிலே நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-1021, மற்றொரு எண் 240-1021. கேட்டுட்ருக்கோம் காலை மலரில் தகவல்களோட பாடல்களும் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை தெரிஞ்சுக்கலாம். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டல ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை ஃபீபிள் ட்ராஃப் நிலவுகிறது. நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றோடு, அதாவது மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றோடு, அதாவது மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், வடக்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சொல்லியிருக்காங்க. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு 10:30 மணிக்கு ஒருபட பாடல்களில் இன்னைக்கு இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். இதனைத் தொடர்ந்து 10:45 ஓடி விளையாடு ரோல் பால் வீராங்கனை ஜி சுதர்ஷினி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 12:10

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில பிரீத்தி நந்தகுமார் அவங்களோட பாட்டு கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம், 1 மணிக்கு பழைய திரை இசை பாடல்கள், மதுர கீதமாய் ஒலிக்கவிருக்கிறது. 2:15 மரவள்ளியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை முறைகள், சேலம் ஏதாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவங்கள் பங்கேற்கிறாங்க. நீர்முகமாக 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில கே ஜெயலட்சுமி குழுவினர் வழங்கக்கூடிய கும்மி பாட்டு கேட்கலாம். இதுவரைக்கும் தகவல்களோடு பாடல்களும் கேட்டு ரசிச்சோம் காலை மலர்ல திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில்.

இறைவனின் படைப்பில் மனிதனாக வாழ்வது அழகு, மனிதநேயத்துடன் வாழ்வது பேரழகு என்ற வரிகளோடு திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் இதய ராகம். நேர்களே 938-546-102-1 என்ற கர்சவின் மூலமா உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடலை கேளுங்க. இந்த நாளை சந்தோஷமா கொண்டாடுங்க. முதல் பாடலை கேட்டுக்கிறாங்க, சீமராஜா படத்திலிருந்து கொடுங்கன்னு உறையூர்ல இருந்து யாஸ்மின்.

இதே ராகம் நிகழ்ச்சியில அடுத்ததா லால்குடியிலிருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, குட்டீஸ், நகரிகா இவங்களுக்காக பாடல் வருது. பொன்னி நதி படத்திலிருந்து குட்டீஸோட பேரு நிகரிகா.

மேகம் நிகழ்ச்சியில அடுத்ததா கும்பகோணம் நேதாஜி நகர்ல இருந்து பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி இவங்க மட்டும் இல்ல, திருச்சில இருந்து ஸ்ரீ பிரியா ஆதர்ஸ் இவங்களுக்கான விருப்ப பாடல் வருது அமரன் படத்துல இருந்து.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: இதே ராகம் கேட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. அடுத்ததா கட்சவின் மூலமா விருப்ப பாடலை கேட்டுக்கிறாங்க. பெரம்பலூர் மணிபுரி பாலன், தான்யா நவீன் இவங்களுக்கான விருப்ப பாடல் தேடி படத்திலிருந்து.

தமிழகம் நிகழ்ச்சியில அடுத்ததா திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி, வாரியங்காவல் கொளஞ்சிநாதன், கதிரவன் வசந்தி இவங்களுக்கான விருப்ப பாடலா வருது அநாத படத்திலிருந்து.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. அர்ச்சனா பரத்வாஜ், ஆர் டி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. பவனாத்மஜா கச்ச முத்துசுவாமி தீட்சதர் கிருத்தியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். நாட்டை ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 9:38 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரி பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி பங்காரு காமாட்சி என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, வராளி ராகம், மிஸ்ர சாப்புதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அர்ச்சனா பரத்வாஜ், ஆர்த்தி பரத்வாஜ் ஆகியோரின் பாட்டு கேட்டோம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், திருச்சேரை பி கௌஷிக் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் முழு அளவிலான ஒத்திகை தற்போது நடைபெற்று வருகிறது. இதனிடையே இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு பேரணியை மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சிறப்பு பிரிவினருக்கு நேரடியாகவும் பொது பிரிவினருக்கு இணைய வழியாகவும் இக்கலந்தாய்வு நடைபெறுகிறது. சென்னை பக்கிங்ஹாம் கால்வாயில் வாட்டர் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க சென்னை மெட்ரோ டெண்டர் கோரியுள்ளது. 800 முதல் மாமல்லபுரம் வரை நீர்வழி போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்துள்ள நிலையில் விருப்பமுள்ள நிறுவனங்கள் அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற 32வது தேசிய மாங்கனி கண்காட்சியில் சிறந்த மாங்கனிகளாக மல்கோவா பங்கனப்பள்ளி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பரிசுகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் விவசாயிகளுக்கு வழங்கினார். காமன்வெல்த் பழுதுக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி திரும்பிய வீரருக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. 65 கிலோ எடை பிரிவில் இப்பதக்கத்தை வென்ற முத்துப்பாண்டி ராஜா எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: என்னோட பேர் முத்துப்பாண்டி ராஜா. நான் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டியில் சங்கர்லிங்கபுரம் ஒரு ஊரில் இருந்து வரேன். இப்போ நடந்த 2026 காமன்வெல்த் கேம் ஸ்காட்லாந்து நடந்த வெயிட் லிஃப்டிங்கில் 65 kgல வந்து நான் சில்வர் மெடல் வின் பண்ணேன். இந்த மெடல் வின் பண்ணது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. கோயில்பட்டிக்கும் என்னோட ஊர் சங்கர்லிங்கபுரத்துக்கும் பெருமை சேர்த்ததுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஒலிம்பிக் நடக்கு. அதுக்கான தகுதி சுற்று வந்து இப்போ அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் என்னோட நெக்ஸ்ட் இலக்கா இருக்கும்.
0: மேட்டூர் அணை நீர்மட்டம் 80.31 அடியாக இன்று உயர்ந்துள்ளது.

அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7,833 அடியாக குறைந்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 9,000 கனஅடியாக உள்ளது. திருச்சி லால்குடியில் உள்ள பெருந்திரு பிராட்டியார் உடனுறை சப்தரீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்பூர தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லேயில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

ஓட்டமும் தேடலும் நிறைந்த வாழ்க்கையில் ஆசைகள் ஒரு புறம், அவசியங்கள் மறுபுறம். நெருக்கடிக்கு நடுவுலதான் நீந்தி கடக்கிறது வாழ்க்கை. இழப்புகள் இருந்தாலும் ஏமாற்றங்கள் சூழ்ந்தாலும் நம்பிக்கையுடன் முன்னேறுவோம், புன்னகையுடன் இன்றைய நாளை தொடங்குவோம் என்ற நற்சிந்தனையோடு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழி ஓவியா. நேயர்கள் இனி கேட்கவிருப்பது உற்சாகமான பாடல்களால் உங்களை ஆட்டம் போட வைக்கும் இது போடு ஆட்டம் போடு. நம்ம ஜெஃபம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலி 936 கிலோஹெர்ட்ஸிலும்

நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்க நேர்களின் விருப்ப பாடல்கள் தொலைபேசி வழியாக காற்றலைகளில் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்க நேர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 246 1021 மற்றும் உரியன் 240 102 1. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது போடு ஆட்டம் போடு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சிறப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டது போடு ஆட்டம் போடு.
1: நேரம் இப்பொழுது 10:30 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. நேர்களினை கேட்கவிருக்கிறோம் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள்ல இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம் இளையராஜாவின் இசையில். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரலில் அமைந்த இந்த பாடல்.

இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்துல இருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஒரு பட பாடலாக இனி வரக்கூடிய பாடல் வாணி ஜெயராமின் குரலில் அமைந்த இந்த பாடல்

ஒரு பட பாடல்ல நிறைவு பாடலாக ஒலிக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய இந்த பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, இதுவரைக்கும் ஒருபட பாடல்கள்ல இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் அமைந்த பாடல்களை கேட்டோம்.
1: அந்த இயரிங்க காட்டுங்க.
2: போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
1: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
2: எங்க?
1: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
2: ஹா?
1: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
2: நோ ப்ரோக்கரேஜ்,
1: நோ ஹிடன் ஃபீஸ்.
2: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
1: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பிரீத்தி நந்தகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். NC மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

0: நேரம் இப்பொழுது 10:45.
1: போடி விளையாடு,
2: ஆடி ஆடி விளையாடு, ஆடி ஆடி விளையாடு.
3: நேர்களினி கேட்கலாம் ரோல் பால் வீராங்கனை ஜி சுதர்ஷினி அவர்களுடனான நேர்முகம்.
4: வணக்கம் நேர்களே, இன்றைய ஓடி விளையாட்டு நிகழ்ச்சியில நம்முடைய நேராங்க 11 வயதிற்கு உட்பட்ட விளையாட்டு வீராங்கனை ஜி சுதர்ஷினி அவர்கள் தான். வாங்க சந்திச்சிடலாம். வணக்கம்மா, உங்களை பத்தி சொல்லுங்களேன்.
5: ஜி சுதர்ஷினி, நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்க அப்பா பேர் வந்து கோவிந்தராஜ், எங்க அம்மா பேர் வந்து காயத்ரி.
4: சரிம்மா சுதர்ஷினி, இந்த ரோல் பால் விளையாட்டை பத்தி சொல்லுங்க, அதனுடைய நுணுக்கங்களை பத்தியும் சொல்லுங்களேன்.
5: ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து கிரவுண்ட் இருக்கும், அதுல வந்து ரெட் கலர் டேப் வந்து அவுட்லைன் இருக்கும், ரெண்டு கோல் போஸ்ட் இருக்கும், ரெண்டு டி லைன் இருக்கும், அதுல வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிருப்பாங்க, ரெண்டு சப்ஷூட்னல் ஜோன் இருக்கும், ரெண்டு பெனால்டி லைன் இருக்கும். பால் வந்து டாஸ் போட்டு ஆரம்பிப்பாங்க, அந்த டாஸ்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க கையில பால் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆப்போனன்ட்ல வந்து 5 பேர் டிஃபென்ஸ் நிப்பாங்க, 1 பேர் வந்து கோல்கி நிப்பாங்க. அந்த டிஃபென்ஸை தாண்டி நம்ம வந்து பால் வந்து பாஸ் பண்ணி போயிட்டு கோல் அடிக்கணும். இதுல
4: என்னென்ன கேட்டகரி இருக்குமா ரோல் பால்ல?
5: இதுல வந்து 9, 11, 14, 17, அபோ 17 கேட்டகரி.
4: இந்த ரோல் பால் விளையாட்டு நம்ம இந்தியாவில வந்து விளையாடுறாங்க, உலக நாடுகள்ல எந்தெந்த நாடுகள்ல விளையாடுறாங்கம்மா? இது வந்து ஒலிம்பிக்ஸ்ல எல்லாம் இருக்கா?
5: ஒலிம்பிக்ஸ்ல இல்ல, இது வந்து மோர் தென் 60 கண்ட்ரீஸ்க்கு மேல இந்த ரோல் பால் விளையாடுறாங்க.
4: சரிம்மா, நிறைய கேட்டகரி இருக்குது உறுதிப்படுத்திட்டீங்க நீங்க. இந்த ரோல் பால்ல வந்து விளையாடுறதுக்கான தகுதி என்னம்மா? இதுல வந்து நீங்க ஒன்ஸ் விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது?
5: ரோல் பால்ல கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்னா கான்சென்ட்ரேஷன், ஸ்டாமினா, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், அக்யூரன்சி, பாடி பேலன்ஸ் கிடைக்கும், மசில் ஸ்டைட் ஆகும்.
4: என்னென்ன சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க, எத்தனை போட்டிகளை வின் பண்ணியிருக்கீங்க, எத்தனை போட்டிகளில் ரன்னர் அப்லாம் வந்திருக்கீங்க?
5: ஸ்பீடில் வந்து 1st, 2nd, 3rd மூணுமே வாங்கியிருக்கேன். நேஷ்னலில் வந்து 3rd, 1st வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் சவுத் ஜோனில் வந்து 2nd வாங்கியிருக்கேன்.
4: சரி, ரோல் பால்ங்கிறது புதுசான விளையாட்டு போட்டியாக நான் கருதினாலும் இது யாருமா கண்டுபிடிச்சது?
5: ரோல் பாலை வந்து 2003 பூனேயில் வந்து ராஜு தபாதேங்கிற ஒரு ஸ்கூலில் ஒரு பிடி மாஸ்டர் வந்து இந்த கேமை இன்வென்ட் பண்ணாங்க.
4: அதுக்கப்புறம் இது பரவிடுச்சு, உலகம் முழுவதும் பரவி இருக்குது, அப்படி தானே?
5: ஆமாம்.
4: உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கொடுப்பாங்க விளையாட போகிறதுக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க?
5: நான் என்ன ஃபுட் சாப்பிடுவேன் அப்படின்னா பால், முட்டை, கீரை, சுண்டல், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் தான் நான் சாப்பிடுவேன்.
4: அதாவது மேட்ச் போகிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து

0: இன்ஜுரியெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க?
1: இந்த கேமோட ரூல்ஸ் வந்து இன்டென்ஷனா கைய பிடிச்சி இழுக்க கூடாது, டிரெஸ் பிடிக்க கூடாது, அடிக்க கூடாது, இன்டென்ஷனா டி லைன் குள்ள போக கூடாது. ஒரு ஆள் ரெண்டு ஃபவுல் வாங்கினா அவங்களுக்கு எல்லோ கார்டு, மூணு ஃபவுல் வாங்கினா அவங்களுக்கு ரெட் கார்டு, ஒரு டீம் வந்து அஞ்சு ஃபவுல் வாங்கினா அவங்களுக்கு பெனால்டி. டைமிங் வந்து 10 to 10 10 மினிட்ஸ் வந்து ஒரு ஹாஃப், 2 மினிட்ஸ் பிரேக்கு, இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து அனதர் ஹாஃப். யார் லாஸ்டா அதிக கோல் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். நம்ம எப்படி இன்ஜூரியஸ தவிர்க்கணும்னா, நம்ம வந்து ஹெல்மெட்டு, எல்போ பேடு, நீ பேட் போடணும். கோல் கீப்பரும் அதே மாதிரி ஹெல்மெட், எல்போ பேட், நீ பேட், செஸ்ட் கார்ட் போட்டுட்டு தான் விளையாடுவாங்க.
0: ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து வின் பண்ணிருப்பீங்க இல்லையா, மேட்ச்ல மெடல்லாம் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அப்பும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அதான் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும்.
1: நான் வந்து 2025 தமிழ்நாட்டில் நடந்த அண்டர் 11 நேஷ்னல்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட்டு கோல்டு மெடல் எடுத்திருக்கோம். அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
0: என்ன வாங்கணும் ஆசைப்படுறீங்கம்மா?
1: என்னோட கோல் என்னன்னா, நான் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல பிளேயராக விளையாண்டு நான் வந்து இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகி நான் வந்து வேர்ல்டு கப் விளையாடணும், ஜெயிச்சு கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ரோல்பால் வீராங்கனை ஜி சுதர்ஷினி அவர்களுடனான நேர்முகம்.

0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உனக்காக நான் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியிருப்பது.
1: I won't say no. I hope you know.
2: No, no.

0: I won't say no. I hope you know.
1: No, no, no, no, no, no.
0: காதல் கதை சொல்வேனோ கட்டி.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குநர் தகவல் தொடர்பு பணியகம், அரையன் 301-2வது தளம், சூச்சனா பவன் எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442-2151-5449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18
3: நேயர்களை தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை.

0: எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக சுனந்தா மனோ பாடிய பாடல்.
1: பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணமின்னும்

0: நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல்.
1: முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் ஒலிக்கவிருக்கிறது வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடிய பாடல்.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது இன்றைய தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி. அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.
2: குறளமுதம்
3: கண்ணோட்டம் 58 அதிகாரம் 5 குறட்பா.

கண்ணுக்கு அழகு தரும் ஆபரணம் கண்ணோட்டமே. அந்த கண்ணோட்டமாகிய ஆபரணம் இல்லையானால் அது புண் என்றே சான்றோரால் கருதப்படும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: ஏண்டா சிவா, உடம்பை இளைக்கணும் உடம்பை இளைக்கணும்னு டயட்ல இருக்கேன்னு பீலா விடுவ? இந்த மொத மாடியில இருக்கிற ஆபீஸ்க்கு சார் லிப்ட்ல தான் போவீங்களோ?
3: வேண்டாம் ஹேமா, கடுப்பேத்தாத. எனக்கும் லிப்ட தவிர்த்துட்டு படிக்கட்டுல போனோம்னு ஆசைதான். அங்க பாரு, ஸ்டெப்ஸ் பூரா வெத்தலை பாக்கேச்சுல பொழிச்சு பொழிச்சுன்னு துப்பி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்தாலே நான் டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்க.
2: கூல் கூல் கூல், ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாதுப்பா.
3: இங்கு எச்சில் துப்பாதீர்கள் அப்படின்னு போர்டு எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, இருந்து ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க?
2: ஹலோ, நோ பார்க்கிங்னு கூட தான் போர்டு வச்சிருக்காங்க, இருந்தும் நாம அங்க போய் வண்டி எல்லாம் நிறுத்துறது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும்.
3: சரி சரி, என்னதான் சொல்ல வர?
2: கண்ட இடத்துல எச்சில் துப்ப கூடாதுங்கிறது முதல்ல நம்ம மைண்ட்ல செட் ஆகணும், அப்புறம் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணனும்.
3: ஓகே ஓகே.
2: ஏய் ஏய் ஏய், இரு, நானும் லிஃப்ட்லயே வந்துறேன்.
3: இரு இரு இரு, அவசரப்பட்டு லிஃப்ட்ல மாட்டிக்காத. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்ன போல இன்னொரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடப்பாங்களா?

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேரம் இப்பொழுது 12:10. சங்கீத சாரலில் இன்று பிரீத்தி நந்தகுமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஓம் நமோ நாராயணா அம்புஜம் கிருஷ்ணா பாடல்.

சங்கீத சாரலில் இதுவரை பிரீத்தி நந்தகுமார் அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் கேட்டோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

பாடல்கள் மதுர கீதம். இரண்டு 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மரவள்ளியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை முறைகள். சேலம் ஏதாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் கே ஜெயலட்சுமி குழுவினர் வழங்கும் கும்மி பாட்டு கேட்கலாம்.

0: நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது. இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையில் சுரங்க மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையே இந்த கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டத்தொடரில் மாநிலங்களவையின் செயல்பாடுகள் 39% இருந்தது என்று கூறினார். மக்களவை செயல்பாடுகள் 19% இருந்தது என்றும் திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த 2 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார். இசை, நடனம், நாடகம் போன்ற துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 115 பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் வெற்றி நாட்டு மக்களின் தேசப்பற்றையும் ஒற்றுமையும் எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனுக்கே முதல் முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத் முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் காந்திநகரில் உள்ள தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர், 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட இல்லங்களில் தேசிய கொடி ஏற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட பேரணிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்திர பட்டேல் கேட்டுக் கொண்டார். லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்தியா லைபீரியா இடையேயான இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா

com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதற்கான நிகழ்ச்சியில்

0: மாநிலத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 350-க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் மீனவ மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் அங்கு உள்ள விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: மத்திய பிரதேசத்தில் 43,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் 15,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். மகாராஷ்டிராவில் வாடகை கார் ஓட்டுநர்கள் மராத்தி மொழி தெரிந்திருப்பதை கட்டாயமாக வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவை கொண்டுவர அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மும்பையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் மராத்தி மொழியை கற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று கூறினார். இதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் முடிவடைவதை அவர் சுட்டிக்காட்டினார். மராத்தி மொழி தெரியாத ஓட்டுநர்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்வதற்கான அம்சங்கள் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு பிரதாப் சர்நாயக் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 20வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் 20ஆம் தேதி முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிடப் போவதாக மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளன. மாணவர்கள் போராட்டம் காரணமாக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வங்கம் பங்களாதேஷ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தின் சில பகுதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்தியாவின் சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான சிறப்பு பிரகடனத்தை அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளை மறுநாள் சுதந்திர தினத்தை இந்தியா தினமாக கொண்டாட இந்த பிரகடனத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்தியா மகளிர் குழு பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 8 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-8 என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் யூலியா யோஸ்பின் சுசாந்தோவை வென்றார். இப்போட்டியில் தஸ்னிம் மிர், தன்வி பற்றி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி அகமதாபாதில் இன்று தொடங்கியது. பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து 9வது இடத்தில் உள்ளார். பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் லியாம் பிராடியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரிய

0: இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பெஸ்டோ-நியாண்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்பொழுது 12:50.
2: நேர் நெஞ்சங்களுக்கு என்றும் மிக நெருக்கமாய் திகழும் பல வண்ணத்தில் புதிதாய் தினமும் மலரும் உங்கள் திருச்சி வானொலி.
3: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz-இல்
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் ரசிக்கவிருப்பது மதுர கீதம். காலத்தால் அழியா காவிய கானங்களாய் வலம் வர காத்திருக்கிறது மதுர கீதம். மதுர கீதம் தரும் முதல் பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் பொத்தமேட்டுப்பட்டி செல்வராஜ், ராமசாமி இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது. TM சவுந்தரராஜன், பி சுஷீலாவின் குரல்களில்.

புலிவலம் ஆதிமூலம் ஐலை நடராஜன், பாடப்பட்டி கருப்பையா இவர்களின் விருப்பமாக மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் 5 லட்சம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் மடல் வழி விருப்ப கானங்கள் மதுரை கீதமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் திருச்சி திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை கீதத்தில் இனி ஒழிக்க இருக்கும் பாடல் ராமேஸ்வரம் ஆசிக் தௌஃபிக் இவர்களின் விருப்பமாக பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்கிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.

கிருஷ்ணாபள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதிய வேளையில் மனதை மயக்கும் மந்திர ராகங்களாய். இது மதுர கீதம். மதுரகீதம் தரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் லால்குடி ராஜேந்திரன், ஜெயலட்சுமி, பிரதீபன், வித்யா, சதீஷ்குமார், தீபிகா, ஹேமித்ரா இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து.

தென்னியம் ரவி, லதா ரவி இவர்களின் விருப்பமாக மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் கே ஜே சுதாஸ், வாணிஜெயராம் குரல்களில் வரப்பிரசாதம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம். மதுரகீதத்தில் இனி ஒலிக்கிருக்கும் பாடல் தெற்கு சாலக்காடு சங்கர் பிரசாந்த், மண்ணச்சநல்லூர் அமுல்ராஜ், கணேசன், ரமேஷ் இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது. நாணல் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலாவின் குரல்களில்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் மரவள்ளியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் மேலாண்மை முறைகள். சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். 2:30 மண்ணின் மனம் கே ஜெயலட்சுமி குழுவினர் வழங்கும் கும்மிப்பாட்டு கேட்கலாம். நேர்களின் கடித வழி விருப்ப கானங்கள் காற்றலைகளில் தவழ்ந்து மதுர கீதமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம் தரும் அடுத்த பாடல் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கே, சிவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா, யுவா, சுந்தர், திருமணமேடு, அம்சவல்லி, செல்வகுமார், பிருந்தா, நாகார்ஜுன், ரித்தேஷ் இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது. குடும்பத் தலைவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலாவின் குரல்களில்

மதுரகீதத்தில் இனி ஒலிக்கிருக்கும் பாடல் தாத்தேங்கார்பேட்டை சுமதி கிருஷ்ணமூர்த்தி சர்வேஷ், குளித்தலை கவிதா சரவணன் சஹானா சின்னஜயா இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது அவள் தந்த உறவு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மூன்று மாதங்களில் பணம் டபுள்.
1: ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா.
0: என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
2: நாளைக்கு இங்க இருக்காது.
3: நீ எப்பவாவது அஞ்சு ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
0: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதா?
4: ஆர்பிஐ சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
2: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க.
3: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்து தான்.
0: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: NCERT
8: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
7: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
8: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
7: மாலை 5:30
8: NCERT
7: வகுப்பறையாகும்
8: உங்கள் வரவேற்பறை.
7: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

ஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதத்தில் நிறைவாக ஒலிக்கிருக்கும் பாடல் தலைவன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நாச்சிக்குறிச்சி முத்துசுவாமி, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது. TM சவுந்தரராஜன் குரலில்.

நிறைவு பெற்றது மதிய வேளையில் உங்கள் மனதை மயக்கிய மதுரை கீதம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன.

0: தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவை இன்று கூடியதும் நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக மறுதேதி குறிப்பிடப்படாமல் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையை ஒத்திவைத்தார். மாநிலங்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிம வளம் சட்டத்திருத்த மசோதா 2026 இன்று நிறைவேறியது. முதலீடுகளுக்கு உகந்த துறையாகவும் வளர்ந்து வரும் அரிய வகை கனிம வளங்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் சுரங்கத்துறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டும் இந்த மசோதாவை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இன்று அறிமுகம் செய்து வைத்தார். இம்மசோதா தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், கனிம வள மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து ஏல நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதை எடுத்துரைத்தார். கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் கூடுதல் மின் உற்பத்தி நடைபெற்றிருப்பதாகவும் இதில் 73% நிலக்கரி சார்ந்த அனல் மின் ஆலைகளிலிருந்து கிடைக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். நிலக்கரி உற்பத்தி அதிகரித்திருப்பது நரேந்திரமோடி அரசின் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேறிய பின்னர் மாநிலங்களவையும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சென்ற மாதம் 20 மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் கடந்த 25 நாட்களில் 19 அமர்வுகள் இடம்பெற்றுள்ளன. பொதுத் தேர்வு, முறைகேடுகள் தடுப்பு, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு, தீர்வாயங்கள் சீர்திருத்தங்கள், தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் உள்ளிட்ட சட்டத்திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறின. இதனிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேறியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் ஒரு மசோதா குறித்து மட்டுமே இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்றதாக தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரை மக்களவையின் செயல்பாடு 19% மாநிலங்களவையின் செயல்பாடு 39% இருந்ததாக கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளியால் முதல் முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றவர்களுக்கு எந்த வாய்ப்பும் அனுபவமும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் குறை கூறினார். நாட்டின் வளமான நாட்டுப்புற கலை கலாச்சாரங்களை பாதுகாப்பதில் கலைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், நம் நாட்டின் இசை பல்வேறு வடிவங்களை கொண்டதாகும் என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்த விருதுகள் அனைத்தும் தேசத்தின் வளமான கலாச்சாரத்தையும் பாரம்பரிய மரபுகளையும் பிரதிபலிப்பதாகும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. 67,452 கோடி ரூபாய் முதலீட்டிலான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 106,998 பேர் வேலைவாய்ப்பை பெறுவர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தொழில் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் தமிழகத்தில் உள்ளதாக கூறினார். வேலை தேடி இளைஞர்கள் சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதே அரசின் இலக்கு என்றும் அமைச்சர் தெரிவித்தார். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநிலத்தில் கன்னட அமைப்புகள் இன்று அழைப்பு விடுத்திருந்த முழு அடைப்பு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்தார். இருப்பினும் ஒசூரில் அத்துமீறி நுழைய முயன்ற கன்னட அமைப்பினரை இரு மாநில காவல்துறையினரும் அப்புறப்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கர்நாடகாவை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் ஓசூர் உள்ளே நுழைந்து கோஷங்களை எழுப்பிய போது இரு மாநில போலீசார் ஒன்று சேர்ந்து அவர்களை கைது செய்தனர். தமிழகத்தில் இருந்து கர்நாடகா செல்லும் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. எனினும் அத்திப்பள்ளிக்கு முன்பாக பொதுமக்கள் கீழே இறக்கிவிடப்பட்டு அங்கிருந்து கடந்து சென்று கர்நாடக மாநில பேருந்துகளின் மூலமாக கர்நாடகா சென்று கொண்டிருக்கின்றனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் புதுதில்லியில் மூவர்ண கொடி தேசிய கொடி யாத்திரையை மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிஜேபி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரியலூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் தேசிய கொடி

0: ஏந்தியவாறு ஏராளமான பிஜேபி தொண்டர்கள் பங்கேற்றனர். வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்றுமாறு அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் மீனவர் மானிய கோரிக்கையின்போது சாதகமான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றார். ஆழ்கடல் மீன்பிடி அனுமதி தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக கச்சத்தீவு தலைமன்னார் இடையே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததோடு ஒரு படகையும் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சிறப்பு பிரிவினருக்கு நேரடியாகவும் பொது பிரிவினருக்கு இணைய வழியாகவும் இக்கலந்தாய்வு நடைபெறுகிறது. வரும் 19ஆம் தேதி மாலை 5 மணி வரை தகுதியான மாணவர்கள் கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். அவை பரிசீலனை செய்யப்பட்டு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதான முடிவுகள் வரும் 21ஆம் தேதி வெளியிடப்படும். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை, அரியலூர், திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்கள் கடந்த 3 மாதங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. ராமநாதபுரம், சேலம், கடலூர் மாவட்டங்களில் 38 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் இதுபோன்ற ஓடுதள பணிகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இம்முகாமில் 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வினை நடத்தியுள்ளனர். பட்டதாரிகள், டிப்ளமா, ஐடிஐ 12வது மற்றும் 10வது படித்தவர்கள் தேர்ந்தெடுக்க உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் தங்களுடைய கல்வி சான்றுகளுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நேரில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி சரணி ஆரி தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற 32வது தேசிய மாங்கனி கண்காட்சியில் சிறந்த மாங்கனிகளாக மல்கோவா பங்கனப்பள்ளி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பரிசுகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் விவசாயிகளுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை சீர்காழி அருள்மிகு சட்டைநாதர் திருக்கோவில் ஆடிப்பூர உற்சவ தேரோட்டம் இன்று நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் ஆடிப்பூர மகோற்சவத்தின் 9ஆம் நாள் விழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. அம்பாள், விநாயகர், சுவாமி தேரில் எழுந்தருள திரளான பக்தர்கள் வடம்பிடித்து தேரை இழுத்தனர். 4 வீதிகள் வழியாக தேர் வலம் வந்து நிலையை அடைந்தது. நாளை காலை 7 மணிக்கு தீர்த்தவாரியும், இரவு 7 மணிக்கு திருக்கல்யாண வைபவமும், தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலாவும் நடைபெறுகிறது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மேட்டூர் அணை நீர்மட்டம் 80.31 அடியாக இன்று உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7833 கனஅடியாக குறைந்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. 16வது ஆடவர் மற்றும் மகளிருக்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாகின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: சில நொடிகளில் மிட்டே நியூஸ்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the Midday News.

0: மரவள்ளி சாகுபடியாளர்களுக்கு பெரும் சவாலா இருக்கக்கூடிய மரவள்ளி பயிரை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் என்னென்ன, அவற்றை கட்டுப்படுத்தும் மேலாண்மை முறைகளை பகிர்ந்துக்க இருக்காங்க சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள்.
1: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். மரவள்ளி அப்படின்ற பயிரை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் ஓரளவுக்கு நம்பி ஒரு விலை வந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழலில் அதை தொடர்ச்சியாக செய்கிறாங்க. மானாவாரி பகுதியில் விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு பயிராக இருக்குது. அந்த மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய பூச்சி தொந்தரவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், அதை எப்படி மேலாண்மை செய்யலாம், நம்ம கரணை வாங்கிட்டு வரும்போது அதில் சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணுமா, கரணை மூலமாக ஏதாவது பாதிப்புகள் இருக்கா, கரணையில் ஏதாவது நமக்கு தொத்து மாதிரி இருக்குமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்கும். அதெல்லாத்தையும் சொல்றதுக்கு தான் நம்ம கூட இப்ப சேலம் ஏத்தாப்பூர்ல இருக்கிற மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தோட இணைப்பேராசிரியர் முனைவர் ஜெயபிரபாவதி வந்து இருக்காங்க. மேம் வணக்கங்க. மேம்
2: வணக்கம் சார்.
1: மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் மேம், பொதுவாக அவங்க வந்து இந்த ரகத்தேர்வு செய்யறது எந்த அளவுக்கு அவசியமானது, கரணை வாங்கிட்டு வரும்பொழுது என்னென்ன விஷயங்கள்ல கவனம் வச்சுக்கிறது நல்லதுங்க மேம், ஏன்னா அதன் மூலமா ஏதாவது பூச்சி தொந்தரவு வருமா?
2: அதாவதுங்க சார், மரவள்ளியில் வந்து ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம்லேருந்து வெளியிட்டிருக்கிற YTP 1 மற்றும் YTP 2 ரகம் வெளியிட்டிருக்காங்க சார். நீங்கள் இப்போ சொன்னது மாதிரி அந்த கரணையில் வந்து அந்த ரகத்துக்கு வித்தியாசம் இருக்குமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாங்க சார், அது இருக்குது. இப்போ YTP 2 ரகத்தில் பூச்சி தொந்தரவுனால ஏற்படுத்துகிற நோய் வந்து உங்களுக்கு கம்மியாக வருங்க. அதில் வந்து மஞ்சள் தேமல் நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். YTP 2 ரகத்தில் வந்து அதுக்கு எதிர்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து நடவு செய்யறதுக்கு முன்பே வந்து YTP 2 ரகத்தை தேர்வு செய்து பயிரிடுறதுனால உங்களுக்கு அந்த நோய் தாக்குதல் இருந்து தவிர்க்கலாம்.
1: சரி, கடந்த ஒரு 2-3 வருஷத்துல மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் அதிகமான பாதிப்பு இருக்கிறதுனா என்ன மாதிரியான பூச்சி தொந்தரவு அதிகமா இருக்கு?
2: அதிகமான பாதிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா மரவள்ளியிலேயே ஒரு மாவு பூச்சியோட வகைகள் தாக்குதல் அதிகமா ஏற்படுத்துது. அதாவது ஒரு 2011-12 அந்த வருடங்கள்ல பாத்தீங்கன்னா பப்பாளி மாவு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவு பூச்சி வந்து தாக்குதல் ஏற்படுத்தி நிறைய சேதங்கள் இருந்தது, மகசூல் பாதிக்கப்படுற அளவுக்கு வந்து சேதம் ஏற்படுத்தினது. அதை கட்டுப்படுத்துவதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து, அதுவும் முக்கியமா மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூர்ல இருந்து அசரோபாகஸ் பப்பாயே அப்படின்ற ஒட்டுண்ணிய வந்து அங்க மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி நிலையங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்குதோ அங்க எல்லாமே வந்து அந்த அசரோபாகஸ் பப்பாயே அப்படின்ற ஒரு ஒட்டுண்ணிய வந்து உற்பத்தி செய்து வெளியிட்டதுனால இப்ப வந்து அந்த பப்பாளி மாவு பூச்சியோட தாக்குதல் ஃபுல்லாவே குறைஞ்சிருச்சுங்க, அறவே குறைந்து விட்டது. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 2 வருடத்துல இந்த மரவள்ளி மாவு பூச்சி அந்த பூச்சி வந்து இந்த மரவள்ளியை மட்டும்தான் தாக்குதல் ஏற்படுத்தும். ஆனா பப்பாளி மாவு பூச்சி வந்து பப்பாளி மற்ற தோட்டக்கலை பயிர்கள் எல்லாம் தாக்கக்கூடியது. இந்த மரவள்ளி மாவு பூச்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூர்ல இருந்து அனகைரஸ் லோபசி அப்படின்ற ஒட்டுண்ணி உற்பத்தி பண்ணி விவசாயிகள் இடத்துல வந்து இலவசமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா விவசாயிகள் வந்து அதோட தாக்குதல் எப்படி இருக்கும்னா அந்த நுனி பகுதியில வந்து இலைகளை வந்து கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டு அந்த மரவள்ளி மாவு பூச்சி வந்து தாக்குதல் ஏற்படுத்துறதுனால அதை சாறை உறிஞ்சி சாப்பிடறதுனால அந்த நுனி பகுதி வந்து சுருண்டு வளைந்து அப்படியே நெளிஞ்சு இருக்கும். அதுவும் இல்லாம அது வந்து முடிக்கொத்து மாதிரி ஒரு தோற்றங்கள்லாம் தெரியும். இந்த மாதிரி தாக்குதல் இருந்ததுன்னா அது வந்து மரவள்ளி மாவு பூச்சியோட தாக்குதல் தான். இந்த மாதிரி உங்க மரவள்ளி பயிரிட்டு இருக்கிற தோட்டத்துல வந்து நிறைய இருந்ததுன்னா அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை வந்து சேகரிச்சு ஒரு சின்ன டப்பால போட்டு நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க வந்து ஏத்தாப்பூர்ல வந்து உங்களுக்கு இலவசமா அனகைரஸ் லோபசி அப்படின்ற ஒட்டுண்ணிய வந்து உற்பத்தி செய்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுவரைக்குமே வந்து பல லட்சக்கணக்கான ஒட்டுண்ணிகளை வந்து நம்ம எல்லாருக்கும் இதுவரைக்கும் கொடுத்துருக்கோம்.
1: அந்த ஒட்டுணி கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு இருக்கு, அதுல நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய மாற்றங்கள்லாம் என்னென்னவா இருக்கு?
2: மரவள்ளி மாவு பூச்சியோட தாக்குதல் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. அதாவது 60-80% வந்து தாக்குதல் குறைஞ்சிருக்குங்க. அது வந்து நம்ம விவசாயிகளோட வயல்வெளியில போய் பாக்குறப்ப நல்லாவே தெரியுது. சில இடங்கள்ல வந்து நம்ம வெளியிலன்னா கூட அந்த இடத்துல கூட நம்ம சேகரிச்சு பாக்குறப்போ அதுல ஒட்டுண்ணி இருக்கிறது.
1: இப்போ இது இல்லாம இந்த மாவு பூச்சினால வரக்கூடிய தொந்தரவுகள், வெள்ளையினால வரக்கூடிய தொந்தரவுகள் இதெல்லாம் சொன்னீங்க, இதை தாண்டி வேற என்னென்ன பாதிப்புகள் இதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு?
2: அதாவது மகசூலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பேன், அதாவது அதிக வெப்பநிலை தட்பவெப்ப சூழ்நிலை வந்து மாறும் பொழுது, அதாவது நம்ம மழையை எதிர்பார்த்துட்டு இருப்போம், மழை பெஞ்சிருக்காது, மழை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சில நேரம் பெஞ்சிட்டு போயிருக்கும். அதே மாதிரி நம்ம தண்ணி வந்து தோட்டத்துல சரியா விடலைனாலும் பயிர்

0: நீர்ல தட்பவெப்ப சூழ்நிலை வந்து அதிகமா வறண்டு காணப்படுறப்பையும் செம்பேனோட தாக்குதல் வந்து உங்களுக்கு அதிகமா தெரியும். அதனோட தாக்குதலோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, இலைகள் ஆரம்ப நிலையில வந்து அந்த பச்சையா பசுமையா இருக்கிற இடத்துல அப்படியே பவுடர் வந்து தட்டி விட்ட மாதிரி இருக்கும். புள்ளி புள்ளியா அதனோட தாக்குதல் வந்து சாற்றை உறிஞ்சி அந்த கூட்டம் கூட்டமாக அந்த செம்பேன்லாம் சாப்பிட்றதுனால அந்த இலைகள் பாத்தீங்கன்னா அப்படியே புள்ளி புள்ளியா தெரியும். அதுக்கப்புறம் தீவிர தாக்குதல் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, இலைகள்ல இருக்கிற பச்சையெல்லாம் சுரண்டப்படுறதுனால வெளிரி போயிடும். அப்புறம் இலை வந்து பாத்தீங்கன்னா கொட்டிரும். அதுவும் பாக்குறப்ப நுனி பகுதியில இருந்து கொட்ட ஆரம்பிச்சிரும். ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த குச்சி மட்டும்தான் நுனி பகுதியில தெரியும், இலைகள் எல்லாமே கீழே வந்து வாடி அப்படியே கொட்டிடும். இதுதான் அதனோட தாக்குதல் தீவிர அறிகுறி.
1: சரிங்க மேம், கருணையை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம இதை செய்யலாம் அப்படிங்கறத சொன்னீங்க. சரியான ரகங்களை தேர்ந்தெடுக்கிறது மூலமாகவும் நம்ம இதை குறைக்க முடியும் அப்படின்னு. நீங்க கருணையை வந்து நேர்த்தி பண்றது எப்படி நேர்த்தி பண்ணணும்னா, இந்த தொந்தரவுகள் எல்லாம் ஓரளவுக்கு தவிர்க்கலாம்.
0: கண்டிப்பாங்க, கரணை நேர்த்தி வந்து கண்டிப்பா செய்யணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டைமெத்தையேட் அப்படின்ற பூச்சிக்கொல்லி மருந்துல வந்து நம்ம நடுறதுக்கு முன்னாடி அந்த விதை கரணைகள் நம்ம வெட்டி வச்சிருப்போம் இல்லைங்களா, அதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2 மில்லி கலந்து ஒரு 10 நிமிடம் வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து தெளிக்கிறதுனால இந்த மாவு பூச்சி, அப்புறம் வெள்ளை ஈக்கள், சார் உறிஞ்சும் பூச்சி, முதல் 30 to 40 நாட்கள் பூச்சியில இருந்து மரவள்ளி பயிரை வந்து பாதுகாக்கலாம்.
1: இப்ப நீங்க சொன்ன இந்த முறைகளை தாண்டி ஒருங்கிணைந்த முறையில செய்யலாம் அப்படின்னா, ஒருங்கிணைந்த முறைக்கான நடைமுறைகள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா இதை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வச்சுக்கலாம்.
0: ஒருங்கிணைந்த முறைகள்னா, நம்ம வந்து அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து கோடை உழவு நல்லா பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, நம்ம வந்து ஏற்கனவே மரவள்ளி பயிரிட்டு இருந்தோம்னா அந்த விதைக்குச்சியை வந்து எடுத்து வைக்கிறப்போ அதுல எதுவும் மரவள்ளி மாவு பூச்சியோ இல்லது வெள்ளை ஈக்களோ இல்லாத மாதிரி கரணைகளை வந்து நம்ம தேர்வு செய்து எடுத்து வச்சிருக்கணும். அப்படி நம்ம தேர்வு செய்து எடுத்து வச்சிருந்ததுல வந்து டைமெத்தையேட் பூச்சிக்கொல்லி மருந்துல ஒரு 10 நிமிடம் விதைக்கரணையை நேர்த்தி செய்வதற்காக ஊற வைத்துட்டு நம்ம நடலாம். அதுக்கப்புறம் சரியான விதை கரணை அதாவது ரகம் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல YTP 2 ரகம் மிக அருமையான ரகம். ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையிலிருந்து வெளியிட்ட YTP 2 ரகம் வந்து நம்ம நடுறதுனால மஞ்சள் தேமல் நோயில இருந்து காப்பாற்றலாம். அது மாத்திரம் இல்ல, இந்த வெள்ளையை தவிர சுருள் வெள்ளை ஈக்களும் வரலாம். அப்புறம் சுருள் வெள்ளை ஈக்கள் வர்றப்ப சுற்றிலும் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற ஒட்டு பொறி வைக்கலாம். தாக்குதல் வந்து அதிகமாகிறப்ப ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து வந்து தெளிக்கலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துறதுக்காக இமிடாக்ளோப்ரிட் வந்து 17.8 SL 1 லிட்டர் தண்ணியில 1 மில்லி அல்லது தயாமீதாக்சம் 25 WG அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 0.2 கிராம் நம்ம கலந்து தெளிக்கிறப்ப இந்த வெள்ளை ஈக்கள் சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் நம்ம கட்டுப்படுத்தலாம்.
1: சரிங்க, குறிப்பா நம்ம சேலமா இருக்கட்டும், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர் இந்த பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் மானாவாரியா செய்யறாங்களோ அங்கெல்லாம் மரவள்ளியை வந்து நிறைய பேர் செய்யறாங்க. கொல்லிமலை, அடிவாரம் இது மாதிரி நிறைய பகுதிகளில் மரவள்ளி போடுறாங்க. நீங்க சொன்னப்பல இந்த குறிப்பா மாவு பூச்சி இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு பெரிய சவாலாக தான் இருக்குது. அதில் இந்த ஒட்டுண்ணிகள் வந்து பெரும் பங்கு வகிக்குது. நீங்கள் சொல்கிறப்ப இந்த ஒட்டுண்ணிகள்லாம் தேவைன்னா அவங்க என்ன செய்யலாங்க மேம்? இப்போ ஒட்டுண்ணிகளை வந்து அவங்க வாங்குறாங்க அப்படின்னா அதையே அவங்க தொடர்ச்சியாக பயன்படுத்த முடியுமா, இல்லை ஒவ்வொரு வாட்டியும் வாங்கி தான் திருப்பி திருப்பி பயன்படுத்துகிற மாதிரி இருக்குமா?
0: இந்த ஒட்டுண்ணியை வந்து ஒரு தரம் நீங்க வயல்ல விட்டுட்டீங்கனாவே இந்த ஒட்டுண்ணிகள் வந்து தானாகவே பழுகி பெருகக்கூடிய தன்மை உடையது. அதனால நீங்க ஒரு தரமே வந்து இந்த மரவள்ளி மாவு பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக வயல்ல வெளியிட்டுட்டீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு போதுமானது. அது மாத்திரம் இல்லை, மற்ற ஏதாவது வெள்ளை ஈக்களையோ கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து வந்து உபயோகிக்க கூடாது. அதாவது இந்த ஒட்டுண்ணியை வெளியிடுறதுக்கு முன்னாடி 15 நாள், பின்னாடி 15 நாள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வந்து நம்ம உபயோகிக்கிறத வந்து நம்ம தவிர்க்கணும்.
1: ரசாயன பூச்சிக்கொல்லிகளை அந்த சமயத்துல பயன்படுத்த கூடாது. முதல்ல 15 நாள், அதுக்கப்புறம் 15 நாள் யூஸ் பண்ண கூடாது. இப்ப நீங்க சொன்னதை தாண்டி வேற ஏதாவது பூச்சி தாக்குதல்கள் ஏதாவது இந்த மரவள்ளியில இருக்கிறது?
0: நம்ம மரவள்ளியில வந்து இலைகளை வந்து கடித்து சாப்பிடக்கூடிய பூச்சிகள் எதுவும் இல்ல. இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தான். செம்பேனை கட்டுப்படுத்துறதுக்காக மட்டும் நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வந்து நம்ம தெளிச்சாகணுங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ப்ரொபார்கைட் அப்படின்ற ஒரு சிலந்தி பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக மருந்து இருக்கு. அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி கலந்துக்கலாம். அப்படி இல்ல இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா பெனசாக்வீன் அப்படின்ற செம்பேனை கொல்லக்கூடிய ஒரு மருந்து, அது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மில்லி கலந்து நம்ம தெளிக்கிறதுனால இந்த செம்பேன் தாக்குதல் இருந்து மரவள்ளி பயிரை வந்து நம்ம காப்பாற்றலாம்.
1: சரி, இப்ப இது தொடர்பாக விவசாய பெருமக்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எப்படி உங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாம்?
0: மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூரை தொடர்பு கொண்டு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா என்னுடைய அலைபேசி எண் 9

0: 9840702
1: இன்னொரு முறை ஃபோன் நம்பர்
0: 9894070792 தொடர்பு கொண்டு நீங்க சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
1: நன்றிங்க மேம்.
0: நன்றிங்க சார். மரவள்ளி சாகுபடி செய்யற விவசாயிங்க ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளா மாவு பூச்சி தாக்குதலை தவிர்க்க நோயற்ற நடவு பொருட்களை தேர்ந்தெடுக்கணும். ஏக்கருக்கு மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறிகளை அமைக்கலாம். பாதிக்கப்பட்ட செடி தண்டுகளை அகற்றி அழிக்கணும். தழைச்சத்து உரங்களை அளவோட பயன்படுத்தணும். அதிகப்படியான நீர் பாய்ச்சறதையும் தவிர்க்கலாம். உயிரியல் முறைகள் மூலமா கட்டுப்படுத்தணும்னு விரும்புறவங்க வேப்ப எண்ணெய் 3% அல்லது மீன் எண்ணெய் கொழுப்பு சோப்பு 25 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கலாம். வேப்ப எண்ணெய் பயன்படுத்தும் போது ஒட்டு திரவம் சேர்த்து பயன்படுத்தணும். பூச்சி தாக்குதல் அதிகமாகும் போது தேவைப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட வேதி பூச்சிக்கொல்லிகளை முறையா வழிகாட்டுதலோட பயன்படுத்தி மரவள்ளி பயிரை பூச்சி தாக்குதல் இருந்து பாதுகாத்து அதிகமான மகசூல எடுக்கலாம்.
2: ஒருவர் பின்னால் ஒருவராய் மருந்து தெளிக்கும் பொருளிலே அருகில் உள்ள வயலில்.
0: இதுவரைக்கும் மரவள்ளி சாகுபடியாளர்களுக்கு பெரும் சவாலா இருக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளையும் பகிர்ந்துகிட்டாங்க சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள்.

0: என்ன மாப்பிள்ள, யோசனை பலமா இருக்கு.
1: வா மாமா. என்ன எல்லாம் எதிர்காலத்தை பத்திட்டேன்.
0: உனக்கு என்னய்யா, நிலபலத்தோட வசதியா தானே இருக்கிற?
1: வாஸ்தவம் தான், நிலம் இருக்கு, நல்ல சிறுதானிய விளைச்சலும் இருக்கு, ஆனா லாபம் இல்லையா?
0: இதுதானா மாப்பிள்ள?
1: என்ன சாதாரணமா சொல்லிட்டோமா?
0: ஆதார் அட்டை இருக்கா?
1: இருக்கு.
0: குடும்ப அட்டை
1: இருக்கு.
0: பான் கார்டு, பேங்க் அக்கவுண்ட்
1: இருக்கு. இருக்கு மாமா.
0: அப்ப கவலைய விடு. ஒரு மில்லு ஆரம்பிச்சு சிறுதானியத்தை எல்லாம் மதிப்பு கூட்டி வித்து லாபம் பாத்துடலாம்.
1: ரொம்ப ஏத்தமாமா உனக்கு. காசுக்கு எங்க போவேன்
0: மாப்பிள்ள? பிரதான் மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டம், இத பத்தி உனக்கு தெரியுமா?
1: தெரியாதே.
0: சொல்றேன் கேளு. 18 வயசு முடிஞ்சிருந்தா போதும், தொழில நீ தொடங்கலாம். 35% மூலதன மானியம் உண்டு இந்த திட்டத்துல. ஆணு பொண்ணு சாதி மதம் கிராம நகரம் எந்த பாகுபாடும் கிடையாது.
1: ஏமாமா, இதுக்கு வருமான வரம்பு எது உண்டா?
0: வருமான கல்வி தகுதி நிர்ணயமே இல்ல மாப்பிள.
1: சரி, அப்படி என்னென்ன தொழில்லாம் தொடங்கலாம்?
0: அப்படி கேளு. சின்ன அரிசியால மாவு மில்லு, என்ன ஆற்ற செக்கு, சிறுதானியம், முந்திரியில மதிப்பு கூட்டுற பொருள், பேக்கரி.
1: அட என்ன மாமா அடிக்கிட்டே போற?
0: இந்த இன்னும் தொடுக்கிறேன், இதையும் கேளு. சத்து மாவு, மசாலா, கால்நட கோழி தீவனம், மத்த உணவு பொருட்கள் தயாரிக்கிற தொழில்கள், இதுல நீ எதை வேணாலும் தொடங்கலாம்.
1: அடேங்க அப்பா, பிரதான் மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டத்துல இவ்வளவு நன்மைகளா?
0: ஆமா மாப்பிள, அந்தந்த மாவட்ட வள அலுவலர்களை தொடர்பு கொண்டா எல்லா விவரமும் கிடைக்கும். என்ன மாப்பிள, இவ்வளவு சேதி சொல்லியிருக்க, ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு போக கூடாதா?
1: வேலையை பாருமாமா, போய் ஆக வேண்டிய காரியத்தை பாக்குறேன்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி குழுவினரின் கும்மி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இவர்கள் தன்னுடைய முதல் வணக்கத்தை குறுங்குளத்து மாரியம்மனுக்கு உரித்தாக்குகின்றனர்.

கருவேல மரமும் வேப்ப மரமும் எங்கள் கதையை கேட்டால் இலைகளை உதிர்க்கும், கண்ணீர் வரும், கிணறாக ஓடும் எனவும் ஊரில் உள்ள அனைத்து பொருள்களையும் இவர்களின் நிலைக்கு சாட்சியாக வைத்து தங்கள் நிலையை நமக்கு எடுத்து கூறுகின்றனர் இந்த குழுவினர்.

0: நன்னே நானே நன்னே ராஜஸ்தரி ஓசையில.
1: எலுமிச்சை, இஞ்சி, மஞ்சள், மாதுளம், ரோஜா, மல்லிகை என அனைத்து செடிகளையும் நட்ட போதும் இவர்களின் காத்திருப்பு நிலை மாறவில்லை என்கிறது இந்த பாடல்.

இவை முன்றும் மாரியம்மனின் வழிபாட்டுக்கு உகந்தவை. காவிரியின் கொள்ளிடக்கரையில் அமர்ந்த போதும் எங்களை நீ ஒருமுறை கருணை கொண்டு பார்த்தால் எங்கள் நிலை மாறும் என்கின்றனர் இந்த குழுவினர்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது இசை தூரல் நிகழ்ச்சியோட உங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: திருச்சி எஃப்எஸ்எம் இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் எஃப்எஸ்எம் அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். டிஎன்சி அப்ளை.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
0: மூணு மணி 24 நிமிஷத்துக்கு நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. இது இசை தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில நேயர்களோட மின்னஞ்சல் விமர்சனங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததா, நேற்று இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் அரவிந்த்குமார் அவர்கள் உறவுகளோடு கூடியிருத்தல் என்ற தலைப்பில் அன்பின் மகிமையை அழகான கதை மூலம் வழங்கியது சிறப்பு. வசந்தழைப்பு நிகழ்ச்சியில் புகைப்படங்கள் நினைவுகளின் சேமிப்பா அல்லது சமூக ஊடகங்களில் விளம்பரத்திற்காகவா, அதுவா இதுவா நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. உழவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் நிகழ்ச்சியில் பெரம்பலூர் லாடபுரம் எஸ் ராஜ்குமார் அவர்கள் மண்வளம் பெருக பூனைக்காளி விதை பற்றிய தகவல்கள் புதிதாக இருந்தது. விவசாயி வியாபாரியாக மாற வேண்டும் என்று கூறியது அருமை, பாராட்டுக்கள். வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழகொண்டையம்பேட்டை திருவானைக்கோவில்லிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்த மின்னஞ்சல், நேற்று பொன்மாலை நிகழ்ச்சியில் கவிதைகளும் பாடல்களும் அருமை. இரவு இசை இனிமையில் நேற்று ஒரு இசைஞானி இளையராஜா பாடிய ஏதாவது ஒரு பாடல் வழங்க கேட்டார். அறிவிப்பாளர் வழங்கிய பாடல் மெட்டி ஒளி காற்றோடு என் நெஞ்சை தாளாட்ட, எனக்கு மிகவும் பிடித்த பாடல், என் பிளேலிஸ்டில் முதல் பாடல். நம்ம என்னதான் பலவித மியூசிக் ஆப்களில் நமக்கு பிடித்த பாடல்களை எந்த நேரத்தில் வேணுமானாலும் கேட்கிற வசதி இருந்தாலும், இப்படி எதிர்பாரா நேரத்தில் நம்ம

நமக்கு பிடித்த பாடலை கேட்கும் சில நிமிடங்கள் நம்மை மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் இருக்க வைக்கும் அருமையான தருணம். இது போன்ற சிறு சிறு மகிழ்ச்சியான தருணங்களை இக்கால வேகமான வாழ்க்கை முறையை சமாளிக்க உதவுகின்றன. அறிவிப்பாளருக்கும் வானொலிக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு நிறைமதி பெரம்பலூர்லேருந்து அமைச்சிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ 102.1. இங்க எல்லாமே நன்று.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கிய இசை தூரல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
3: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
4: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 to 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய்.

கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

மணி 31 நிமிஷத்துக்கு நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில நேயர்களின் மின்னஞ்சல் விமர்சனங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததா யார் அமைச்சிருக்க விமர்சனம் பார்த்தோம்னா, தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி அமைச்சிருக்காங்க. நேற்றைய தின நிகழ்ச்சியை பாராட்டி அமைச்சிருக்காங்க. காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் அதுவா இதுவா நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் இனிமை. 11 மணிக்கு உங்களோடு நாக நிகழ்ச்சியில் நேயர்களின் நேரலை பாடல்கள் அருமையாக இருந்தது. 1 மணிக்கு மதுரை கீதம் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடித பாடல்கள் இனிமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர் நக்கீரன் அவர்களுக்கு பாராட்டுக்கள், பண்பலைக்கு நன்றிகள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதியம் 3 மணிக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில் தகவல்கள் சிறப்பாக இருந்தது. நேயர்களின் வண்ண மடல் அழகாக வாசித்த அனுஷா அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடிரடி தள்ளுபடி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
6: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: மூணு மணி 40 நிமிஷத்துக்கு நேர்கள் நினைச்சிருக்கீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில நேயர்களோட மின்னஞ்சல் விமர்சனங்கள் பார்த்துட்டு இருக்கோம். தஞ்சாவூர் லக்ஷ்மி நேற்றைய தினம் நிகழ்ச்சிகளை பாராட்டி அமைச்சிருக்காங்க. பொன்மாலை நிகழ்ச்சியில் கவிதையும் இடைக்கால பாடல்களும் தேனும் திணையும் கலந்தால் எப்படி இருக்கும், அப்படி இனிமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய சுரேஷ் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கண் மருத்துவர் நிபுணர் டாக்டர் எஸ் சிவ விக்னேஷ் ஐயா அவர்கள் நிறைய பயனுள்ள தகவல்களை கூறியது சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த முருகானந்தம் தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

பத்து மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை. இருபட பாடல்களாக இளமை ஊஞ்சலாடுகிறது, பகலில் ஒரு இரவு, இரண்டு படங்களில் பாடல்கள் இனிமையோ இனிமை. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய ஓவிய அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் நன்றிகள், பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது HFM Rainbow 102.1. இங்க எல்லாமே நன்று.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலக குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது இசை தூரல் நிகழ்ச்சியோட. இசை தூரல் நிகழ்ச்சியில நேயர்களோட மின்னஞ்சல் விமர்சனங்கள் வரிசையா பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில அடுத்ததா யாரு எங்கிருந்து அமைச்சிருக்காங்கன்னா, தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் பொன்மலைப்பட்டியிலிருந்து அமைச்சிருக்காங்க. இன்று காலை வலம் வந்த இருபட பாடல்களில் பகலில் ஓர் இரவு படப்பாடல்களை அரைக்கால் சட்டையுடன் மஞ்சள் பையில் புத்தகத்தை சுமந்து கொண்டு மலைப்பாதை வழியில் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஆங்காங்கே இருக்கும் வீடுகளில் கேட்டு ரசித்ததையும், இளமை ஊஞ்சலாடுகிறது படத்தின் பாடல்கள் முழுக்கால் சட்டையணிந்து துள்ளலாக பள்ளி சென்ற நினைவுகளையும் மலரும் நினைவுகளாக தந்து சென்றது. நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பலூர்லேருந்து தேவி நிதியரசன், 13 இன்று காலை 8:50 இன்று ஒரு தகவல் கேட்டாதான் எனக்கு வேலையே புரியும். 9 வசந்த் அழைப்பில் கண் மருத்துவர் கண்களை பற்றி அழகாக சொன்னார். அவருடன் உரையாடிய அறிவிப்பாளருக்கும் கண் மருத்துவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 போடு ஆட்டம் போடு நல்ல பாடல்கள், 10:10 இருபட பாடல்கள் சூப்பர், 11 உங்களுடன் நாங்க எங்களுடன் நீங்கள் நல்ல பாடல் கேட்ட அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் கொடுத்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மங்கையர் உலகம் நிகழ்ச்சி மிகச்சிறப்பு, 1 மதுரை கீதம், நல்ல பாடல்கள், நிறைவோ குறைவோ சொல்லுங்கள் என்று அறிவிப்பாளர் சொல்கிறாங்க. எந்த குறையும் சொல்வதற்கில்லை. திருச்சி வானொலி 102.1 எப்பவுமே நம்பர் 1, குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லா நிகழ்ச்சிகளும் சூப்பர் அப்படின்னு சொல்லி நன்றிகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: புதுக்கோட்டை ஆலங்குடி நாமபுரீஸ்வரர் ஆலயத்தில்
1: 50,000 வளையல்கள் அலங்காரத்தில்
0: தர்ம சம்வர்தினி அம்பிகை கொண்டாடும் ஆடிப்பூர திருநாள் நேரலை.

0: 102.1
1: நாளை மாலை 5 மணிக்கு
0: மகிழ்ச்சியோடு பங்கேற்கிறார்கள்
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
4: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
5: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
6: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1500 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
9: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
11: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக, வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இனி கேட்கலாம் சந்தேஷ் 2 சோல்ஜர்ஸ்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கன்னு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
2: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
2: ஐயோ,
1: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
2: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
2: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு
4: மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும்.
5: நெகிழிப்பைக்கு மாற்று துணிப்பை.
6: இனி கேட்கலாம்.
7: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. சென்ற மாதம் 20ஆம் தேதி மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் கடந்த 25 நாட்களில் 19 அமர்வுகள் இடம்பெற்றுள்ளன. பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு, தீர்வாயங்கள் சீர்திருத்தங்கள், தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் உள்ளிட்ட சட்டத்திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறின. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேறியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மோட்டார் வாகனம், மின்னணு, எஃகு, மூலதனப் பொருட்கள், பாதுகாப்பு, ரசாயனம், சூரிய மின்சக்தி, ஜவுளி, மருந்தியல், மருத்துவ உபகரணங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், தோல் மற்றும் காலணிகள், உணவு பதப்படுத்துதல் பிரிவுகளில் உலகளாவிய உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் தேசத்தின் நீண்டகால வளர்ச்சிக்கான இலக்குகளை பூர்த்தி செய்ய உற்பத்தி முக்கிய பங்காற்ற வேண்டுமென்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதன்முறையாக சென்னை ஐஐடி சார்பில் நீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் திருவாரூர் மாவட்டம் விஷ்ணுபுரம் கிராமக்குளத்தில் சோலார் தகடுகள் அமைக்கப்பட்டு மின் மோட்டாரை வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத், சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கோட்டி ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விஷ்ணுபுரம் கிராமக்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள சோலார் தகடுகளிலிருந்து பெறப்படும் மின்சாரம் மூலமாக இயக்கப்படும் மின் மோட்டார் மூலம் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவிற்கு தண்ணீர் கொண்டு செல்லும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. திடீரென பெய்த மழையால் அப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தபால் நிலைய ஊழியர்கள் தேசிய கொடி பேரணி நடத்தினர். கோவில்பட்டி தலைமை தபால் அலுவலகம் முன்பு தொடங்கிய இந்த பேரணி செண்பகவல்லி அம்மன் கோவில் வரை நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசினர் கலைக்கல்லூரி சார்பாக இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் கீழ் தேசிய மாணவர் படை மாணாக்கர் தேசிய கொடியுடன் மனித சங்கிலி அணிவகுப்பு நடத்தினர். இந்திய இலங்கை அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லேயில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நாம் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரே வழி பிறரையும் நாம் மகிழ்ச்சி அடைய செய்வதுதான். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

அர்ப்பணித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். அடுத்ததா மின்தடை பற்றிய அறிவிப்பு. விராலிமலை அடுத்து இருக்கக்கூடிய வடுகப்பட்டி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய வடுகப்பட்டி தொழிற்சாலை பகுதிகள் வேலூர், தொட்டியப்பட்டி, முல்லையூர், வழதாட்டிப்பட்டி, மதையானைப்பட்டி, பேராம்பூர், சூரியூர், திருநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அதன் செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காங்க. பெரம்பலூர் அருகே கீழக்கணவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு 04-3-2-8 என்ற முன்னிணைப்பினோடு 24-3-200-0-243-1-0-0 மற்றும் 9-1-7-6-5-7-0-9-2-3-6-9-0-3-7-9-7-3 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிச்சிருக்காங்க.

0: சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. உலகத்துல எல்லாருக்கும் புரியுற பாஷை ஒண்ணு இருக்கு,
1: அது சாப்பாடு தானே.
2: ஐயோ ஆரம்பிச்சுட்டாண்டா, இவை தாங்க முடியாதப்பா.
1: அப்படி நம்ம சாப்பிடுற உணவு ஆரோக்கியமானது தானா? இதுக்கான விடையோட இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
3: இயற்கையான ரத்தினங்களான கருப்பு திராட்சை வந்து இதய நோய், புற்றுநோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் ஆபத்தை தவிர்க்குது. இதுல அதிகமான பைட்டோ கெமிக்கல்ஸ் உள்ளது. இந்த திராட்சையில வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்திருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கவும் உதவுகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றது. இதுல இருக்க ஆந்தோசைனின் வந்து டியூமர் செல்ஸ் வளர்ச்சியை அடக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. எலாஜிக் அமிலம், எலாஜிக் அமிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் நச்சுக்களில் இருந்து நுரையீரலை பாதுகாக்க உதவுகிறது. ஃபிளேவனாய்ட்ஸ், ஃபிளேவனாய்ட்ஸ் இருப்பதனால இதயத்திற்கு ஆரோக்கியமான ஆக்சிஜன் ஏற்ற நிறமிகள் ரத்தம் உறைவதை தடுக்கும் திறனை கொண்டுள்ளது. மற்றும் எல்டிஎல், கெட்ட கொழுப்புகளை வந்து இதய தமனி சுவர்கள்ல வந்து படிவதை தடுத்து மாரடைப்பு உருவாகுவதை தடுக்கிறதுக்கு திராட்சை பழங்கள் உதவுகின்றன. வாழைப்பழங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் பி மற்றும் டிரிப்டோன்ஸ், இந்த இரண்டு என்ன பண்ணும், மன அமைதியை ஊக்குவிக்கும். மன அமைதியை ஊக்குவிப்பதனால பக்கவாதம் மற்றும் இறைப்பை குளிர் பிரச்சனைகளை நம்ம தடுக்கலாம். இதுல பொட்டாசியம் வந்து அதிகமாக இருப்பதனால, பொட்டாசியம் பல்வேறு நன்மைகளை கொண்டது. இது ரத்த அழுத்தத்தை குறைப்பதனால பக்கவாதம் நம்மளுக்கு தடுக்கப்படுகிறது. இந்த டிரிப்டோபான் வந்து நரம்பு மண்டல அமைதியை ஊக்குவிக்கிறது. மனசோர்வு, மனப்பதட்டம், தூக்கமின்மையை தடுக்க உதவுகிறது. விட்டமின் பி சிக்ஸ் இருப்பதனால தசைகள் மற்றும் நரம்பு மண்டலங்களுக்கு இடையான தொடர்பை எளிதாக்குகிறது. இரத்த சிவப்பு அணுக்கள் உருவாகுவதை ஊக்குவிக்கிறது. மாதவிடாய்க்கு முன்பு உண்டாகும் மனநிலை மாற்றத்தை இது வெகுவாக கட்டுப்படுத்துகிறது. சோ வாழைப்பழங்கள்ல வந்து இவ்வளவு நன்மைகள் நம்மளுக்கு இருக்கிறது. ஆலம்பழம் குழந்தையின்மையை போக்கக்கூடியது. ஆலம்பழம் இதுல இருக்கும் டிரைரோசின் மூளைக்கு வந்து ஒரு சிறந்த உணவாகும். அறிவோட தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். குழந்தைகள் வந்து இந்த ஆலம்பழம் எடுத்துக்கிறதுனால நினைவாற்றல் அதிகரிக்க உதவுகிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இலந்தை பழம், இலந்தை பழம் மற்றும் இலந்தையோட இலை, இது ரெண்டும் குழந்தையின்மையை தவிர்ப்பதற்கு ஒரு பெரிய காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வுகள் கூறுகின்றன. நம்ம உணவுல

0: அதிகமாக வந்து பார்லி அரிசியை நம்ம எடுத்துக்கிறதுனால மனப்பதட்டம், இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் நம்ம ரிலீவ் பண்ணி வரணும் அப்படின்னா நம்ம டீ காஃபிக்கு பதிலாக இந்த பார்லி அரிசியோட பானங்களை அதிகமாக நம்ம எடுத்துக்கிறதுனால டிப்ரெஷன்லேருந்தும் ஸ்ட்ரெஸ்லேருந்தும் மனப்பதட்டத்திலிருந்தும் விடுபடுவதற்கு நம்மளுக்கு ஒரு ஈஸியான காரணமாக இருக்கிறது. உடல் எடையை குறைக்க விரும்புவர்கள் கரும் சீரகம் இல்லைனா சீரகம் தண்ணி இதை வந்து எடுத்துக்கிறதுனால நம்ம மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம மெட்டபாலிசம் நம்மளுக்கு அதிகப்படுத்துவதனால் உடல் எடையை குறைப்பதற்கு இது ஒரு காரணமாக அமைகிறது.
1: நம்ம எடுத்துக்கிற உணவுல என்னென்ன சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.

அர்ப்பணித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். 2026-27 கல்வியாண்டிற்கான அரசு ஐடிஐகளில் நேரடி சேர்க்கை நாளை வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. அரியலூர் ஐடிஐக்கு தொடர்பு கொள்ள 9499055877 மற்றும் 4323228082, ஆண்டிமடம் ஐடிஐக்கு 9499055879 மற்றும் 9499055880, தாப்பளூர் ஐடிஐக்கு 9499055879 9042920702 இந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.

0: நேர்களே, இன்றிரவு 7:30 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் வேளாண் தோழர்களுக்கான உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நாற்றாங்காலில் கொடுவா மீன் வளர்ப்பு, நாகப்பட்டினம் டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் முகமது ஃபைசுல்லா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று சங்கீத நாடக அகாடமி விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டுப்புற கலைகளின் பாரம்பரியத்தையும் கலாச்சார தொன்மையையும் எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கலைகளை ஆவணப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் வளமிக்க நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். தமிழகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் தேசிய சுற்றுலா திட்டம், பிரசாத் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுற்றுலா திட்டத்தின் கீழ் 2வது கட்டமாக மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் சிறந்த சுற்றுலா அனுபவ திட்டத்திற்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் ஆன்மீக சுற்றுலா திட்டங்களுக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், காஞ்சிபுரம் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளுக்காக 19 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நவக்கிரக கோயில்கள் மேம்பாட்டு பணிகளுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் மாமல்லபுரத்தில் நந்தவன பாரம்பரிய பூங்கா அமைக்கவும், உதகை ரேஸ்கோர்ஸில் சூழலியல் பூங்கா அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2676 கோடி ரூபாய் முதலீட்டுடன் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி 8 புதிய திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். சிப்காட், டிட்கோ மற்றும் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம், தமிழ்நாடு தொழில்துறை வீட்டுவசதி ஆகிய நிறுவனங்களின் 2 திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிறுவனங்களுக்கான 13 கட்டிடங்களையும் அவர் திறந்து

0: வைத்தார். 9 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 20 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் திரு விஜய் வழங்கினார். சிறிய நீர்நிலைகளை ஒட்டி சூரிய ஒளி தகடுகளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்து மோட்டார் மூலம் நீர் இறைக்கும் சென்னை ஐஐடியின் திட்டத்தை மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத், சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி ஆகியோர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை அடுத்த விஷ்ணுபுரம் கிராமத்தில் இன்று தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் முதல் முறையாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயம் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீர் கொண்டு செல்லப்படும். தண்ணீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் திரு லயோலா மணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாடப்புத்தக கிடங்கை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புத்தகங்கள் மாணவர்களுக்கு எவ்வித சேதமும் இன்றி பத்திரமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், கிடங்கை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் எனவும் தாம் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக கூறினார். மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள இடங்களில் புத்தகங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், உடனுக்குடன் அதனை சரிசெய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உருது பாடப்புத்தகங்கள் போதிய அளவில் வழங்கப்பட்டுள்ளதாகவும், பற்றாக்குறை இருப்பின் அதனை சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லயோலா மணி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் பரவலாக பல்வேறு இடங்களில் மக்கள் குடிநீருக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெப்பத்தாக்கத்தின் காரணமாக ஏரி குளங்கள் வறண்டு நிலத்தடி நீர் மிகவும் குறைந்துவிட்ட நிலையில், அதனை எதிர்கொள்ள மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கவில்லை என்று அவர் குறை கூறியுள்ளார். மக்களின் தாகம் தீர்க்க ஆழ்துளை கிணறுகளை அமைப்பது, லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவது போன்ற உடனடி நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏரி குளங்களை தூர்வாறுதல், சிறு தடுப்பணைகள் கட்டுதல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். குடிநீர் விஷயத்தில் மாநில அரசு மெத்தன போக்குடன் செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜிக்யாசா திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இம்மாவட்டத்தில் உள்ள வெம்பாக்கம், குப்பம், வானாபுரம், ஆழிவிதை தாங்கி ஆகிய அரசு பள்ளிகளில் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான 2 பயிலரங்கு நடைபெற்று வருகிறது. இப்பயிலரங்கில் மாணவர்கள் விஞ்ஞானிகளுடன் நேரடியாக உரையாடி அறிவியல் குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்துள்ளது. விஞ்ஞானிகளுடனான உரையாடல் தங்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக மாணவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: அவங்க சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கு அறிவியல் படிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அறிவியல் வந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு. அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் வந்தாங்க, எங்களுக்கு அறிவியல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இவங்க வந்து நல்ல பாடலாம், நல்ல எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்து நல்லா நடத்துனாங்க. அதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. இதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாவும், இவங்க சொல்லிக் கொடுத்தது நல்லா புரியுற மாதிரியும் நல்லா சூப்பரா நடத்துனாங்க.
0: நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை

0: கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அஞ்சல்துறை சார்பில் தேசியக்கொடி பேரணி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திருமதி ஷரண்யா அரி இன்று தொடங்கி வைத்தார். சிவகாசி அருகே நமஸ்கரித்தான் பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யமாட்டோ நவோக்கி தஜிமா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 163 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் நெல்லை அணி சற்றுமுன் வரை 11 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்தது. இரவு மணி 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பட மாவட்டம் திருக்கோவில் பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். உதவியாக ரொம்ப சமயமாவும் இருக்கு எங்களுக்கு, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவரார் நந்தகோபால் அவர்கள்.
1: தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2026 காரிஃப் பருவத்தில் வாழை மற்றும் மரவள்ளி பயிர்களுக்கு பிரதம மந்திரியின் பயிர்காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் வாழை மற்றும் மரவள்ளி பயிர்கள் இத்திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. வாழை ஏக்கருக்கு 72,600 ரூபாய் காப்பீட்டுத் தொகையும் விவசாயிகள் பங்களிப்பாக 3,630 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மரவள்ளி பயிருக்கு ஏக்கருக்கு 34,000 ரூபாய் காப்பீட்டுத் தொகையும் விவசாயிகள் பங்களிப்பாக 1,700 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், பொது ஈ சேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் இணையதளத்தில் விவசாயிகள் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 54,600 ஏக்கர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 44,160 ஏக்கர் பரப்பளவில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக வேளாண்மை இயக்குநர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவையாறு வட்டாரத்தில் விளாங்குடி, காரக்குடி, திருப்பழனம் உள்ளிட்ட பகுதிகளில் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வரும் விவசாயிகளின் வயல்களை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இத்திட்டத்தின் கீழ் 21,84,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இயந்திர நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பிற்கு முழு மானியமும், திரவ உயிர் உரம், நெல் நுண்ணூட்டச்சத்து மற்றும் நெல் விதைகளுக்கு 50% மானியமும் வழங்கப்படுகிறது. மேலும் புதிதாக வெளியிடப்பட்ட நெல் ரகங்களின் சான்று, விதை உற்பத்திக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக வேளாண்மை இயக்குநர் தெரிவித்தார். சுதந்திர தினமான வரும் ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை காலை 11 மணியளவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 589 கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சிகளின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பொதுமக்களுடன் அனைத்து துறை அலுவலர்களும் பங்கேற்று விவாதிக்கவுள்ளனர். எனவே இக்கிராம சபை கூட்டத்திற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தின் கிராம ஊராட்சி பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று கிராம சபை கூட்டத்தினை சிறப்பித்திட மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடப்பு 2026-27 140,592 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவையான யூரியா, டிஏபி உள்ளிட்ட உரங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் உரக்கடைகளில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு 24,24,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இயந்திரம் மூலம் நடவு மற்றும் நேரடி விதைப்பிற்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் மானியம் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் 6 உழவர் சந்தைகளில் இதுவரை 30,23,00,000 ரூபாய் மதிப்பிலான 4,933 மெட்ரிக் டன் காய்கறிகள் வரத்து வந்துள்ளதாகவும், ஆயிரக்கணக்கான

விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். நடப்பு பருவத்தில் மாவட்டத்தில் 343 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 247,684 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 42,872 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் நடைபெற்ற மின் KYC சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராஜப்பா நகர் கிளை 1, கிளை 2 மற்றும் பிள்ளையார்பட்டி பகுதிகளில் நடைபெற்ற முகாம்களில் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களும் கைரேகை மூலம் மின் KYC பதிவை மேற்கொள்ளும் பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பதிவு பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். பணி நிமித்தம் மற்றும் வேறு பகுதிகளில் வசிப்பவர்களும் அருகிலுள்ள நியாய விலைக் கடைகளில் மின் KYC பதிவை மேற்கொள்ளலாம் என அவர் தெரிவித்தாா்.

0: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
1: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டிகள் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் இன்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டிலுள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் பேரணி நடைபெற்றது. ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா தொடங்கி வைத்த இந்த பேரணியில் ஏராளமான இளைஞர்களும் சிறுவர்களும் தேசிய கொடியேந்தி பங்கேற்றனர். மத்திய பிரதேசத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தின் கீழ் படகு பேரணியை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். போபால் ஏரியில் நடைபெற்ற இந்த படகு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தி ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மோகன் யாதவ், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 9 தொடங்கிய இந்த இயக்கம் வரும் 17 வரை நடைபெறும் என்றும் அனைத்து மக்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் காந்தி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநிலத்தில் 70 லட்சம் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றப்படும் என்று கூறினார். அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களிலும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ராய்ப்பூரிலிருந்து அகமதாபாத் வரை தேசிய கொடி ஏந்தி விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து இடங்களிலும் இந்த இயக்கம் தேசப்பற்றை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் கத்துவா நகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் சார்பில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. காவல்துறையினர், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்றனர். தேசிய கொடியை ஏந்தி நாட்டுப்பற்று பாடல்களை பாடி கத்துவா விளையாட்டு அரங்கத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி மாவட்ட காவல்துறை தலைமையகம் வரை நடைபெற்றது. சுதந்திர தினத்தையொட்டி உலக புகழ்

0: பெற்ற சுற்றுலா மற்றும் புராதன சின்னமான கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் கண்ணை கவரும் வகையில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கோவில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு வலுசேர்க்கும் வகையில் கோவிலின் முகப்பு, கோபுரம் உள்ளிட்ட இடங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் ஆகஸ்ட் 15 கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி வரலாற்று சிறப்பு மிக்க புராதன சின்னங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டு உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் புராதன சின்னமாகவும் உள்ள பிரதீஸ்வரர் ஆலயம் பொதுமக்களின் கண்களை கவரும் வகையில் ஹெர் கர் திராங்கா இயக்கத்தின் கீழ் கோயில் கோபுரம் மற்றும் முகப்பு வாயில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. இதனை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாட்டு மக்கள் மத்தியில் தேசபக்தியை தூண்டுவதும் நமது தேசிய கொடியின் பெருமையை நினைவு கூறுவதும் இதன் முக்கிய நோக்கமாகும்.
2: அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணைய தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று முடிவடைந்தது. இரு அவைகளின் நடவடிக்கைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லஹிரி இன்று வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளி, மருந்து பொருட்கள் உற்பத்தி, உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. கென்ய நாட்டின் நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை புதுதில்லியில் சந்தித்தனர். திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா கென்யா நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால உறவுகள் குறித்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சந்திப்பு அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று பாரம்பரியம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்டவை குறித்து கென்ய குழுவினருடன் தாம் பேசியதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிடவுள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 நடைபெறவுள்ளது. அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் எதிர்க்கட்சியான ஜமாத் இ இஸ்லாமி கூட்டணி சார்பில் திரு ஒலி அகமது போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சஹாபுதீன் கடந்த ஜூலை 24 தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு ஹபீசுதீன் அகமது தற்போது பொறுப்பு அதிபராக பதவி வகித்து வருகிறார். கடந்த பிப்ரவரி 12 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 2/3 பெரும்பான்மையுடன் பங்களாதேஷ் தேசிய கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதனையடுத்து அக்கட்சி சார்பில் போட்டியிடும் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தபலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது.

0: அடுத்து பாலசோர், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. புலிரியா, மேற்கு மிதினாபூர், புர்த்வன் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டிகள் இந்தியா மலேசியாவை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் அனைத்து போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். உழவர் உலகம். இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். வேளாண் பெருமக்களே, சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாரத்தில் நடப்பு ஆண்டு காரிப் பருவத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்த உள்ளது. அனைத்து விவசாயிகளும் குத்தகைதாரர் உட்பட பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு பயிர்க்கடன் பெறும் விவசாயிகள் விருப்பத்தின் அடிப்படையில் பயிர் காப்பீடு திட்டத்தில் சேரலாம். பயிர் காப்பீடு செய்ய முன்மொழிவு படிவம், விண்ணப்ப படிவம், ஆதார் அட்டை நகல், பயிர் சாகுபடி அடங்கல் அறிக்கை, வங்கிக் கணக்கு புத்தக முதல் பக்க நகல் போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். எடப்பாடி குறுவட்டாரத்தில் வெண்டை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 1304 ரூபாய் 16 பைசாவை வினை பிரேமிய தொகையாக இம்மாதம் 31 தேதிக்குள் செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். பூலாம்பட்டி குறுவட்டாரத்தில் மஞ்சள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் ரூபாய் 4149 ரூபாய் 60 பைசாவும், வாழைப்பயிருக்கு ரூபாய் 1598 ரூபாய் 25 பைசாவும் ஒரு ஏக்கருக்கான பிரீமிய தொகையாக வரும் செப்டம்பர் மாதம் 15 தேதிக்குள் செலுத்தலாம். வெங்காய பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 2109 ரூபாய் 38 பைசா பிரீமிய தொகை செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். வெங்காய பயிருக்கான பிரீமிய தொகை செலுத்த கடைசி நாள் இம்மாதம் 31 தேதியாகும். விவசாயிகள் அந்தந்த பயிருக்கான பிரீமிய தொகையினை உரிய காலத்தில் செலுத்தி பயிர்களை பாதுகாத்திடுமாறு எடப்பாடி தோட்டக்கலை உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். 1000 ஆண்டுகளின் கால்நடை வர்த்தகம் அழியாத நம் பெருமிதம். கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு முக்கிய செய்தி. அந்தியூரில் பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வரும் வரலாற்று சிறப்புமிக்க அந்தியூர் மாட்டுச்சந்தை இந்த ஆண்டும் நம்மை வரவேற்கிறது. விவசாயிகள், பொதுமக்கள் கூடும் கொங்கு மண்டலத்தில் இந்த கால்நடை திருவிழா இம்மாதம் 16 தேதி வரும் ஞாயிறு வரை நடைபெற உள்ளது. பாரம்பரியமிக்க காங்கயம், ஆலம்பாடி, பர்கூர் போன்ற அரிய வகை கால்நடைகளை காணலாம். உங்கள் தேவைகளுக்கேற்க கால்நடைகளை வாங்கி பயனடையுங்கள். கால்நடைகளை விற்க விரும்புவோர் இதில் விற்று பயனடையுங்கள். வாருங்கள், நம் கால்நடை பாரம்பரியத்தை கொண்டாடுவோம். அனைவரும் பங்கு பெற்று பயனடைவோம். கரூர் மாவட்டம் புழுதேரியில் அமைந்துள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழக வேளாண் அறிவியல் மையத்தில் தக்கை பூண்டு விதை விற்பனைக்கு உள்ளது. மேலும் தகவல்களுக்கு 9488393849 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். திருச்சிராப்பள்ளி மாவட்ட விவசாயிகள் எல்நினோ வறட்சியை சமாளித்து மரவள்ளியில் அதிக மகசூல் பெற தோட்டுக்கலை மலைப்பயிர் துறையின் வழிமுறைகளை பின்பற்ற திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பு பருவத்தில் எல்நினோ தாக்கத்தின் காரணமாக பருவமழை தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையங்கள் எச்சரித்துள்ளன. இதனால் ஏற்படும் வறட்சியிலிருந்து மரவள்ளி கிழங்கு பயிரை எவ்வாறு பாதுகாப்பது மற்றும் வறட்சிக்கேற்ப என்னென்ன வேளாண் உத்திகளை கையாள வேண்டும் என்பது குறித்து தோட்டக்கலை விஞ்ஞானிகள் விவசாயிகளுக்கு முக்கிய ஆலோசனைகள் வழங்கியுள்ளனா். வறட்சி ஏற்படும் காலகட்டத்தை பொறுத்து விவசாயிகள் மேலாண்மை முறைகளை பின்பற்றலாம். ஆரம்ப கால வறட்சி பருவமழை 4 முதல் 6 வாரங்கள் தாமதமாகும்போது, நடவு செய்த 4 முதல் 5 மாதங்களில் 15 நாட்கள் இடைவெளியில் 4 முறை லிட்டருக்கு 5 கிராம் பொட்டாசியம் குளோரைட் கரைசல் அல்லது லிட்டருக்கு 10 கிராம் பொட்டாசியம்

0: பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலை இலைகளின் மேல் தெளிக்க வேண்டும். மண்ணின் ஈரப்பதத்தை காக்க பாலித்தீன் தாள்கள் அல்லது பயிர்கழிவுகளை கொண்டு மூடாக்கிட வேண்டும். மேலும் இலையின் மூலம் நடைபெறும் நீராவி போக்கை தவிர்க்க இளம் சிவப்பு மெத்தைலோ பாக்டீரியா ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி லிட்டர் வீதம் தேவையான தண்ணீரில் கலந்து இலைவழி தெளிக்க வேண்டும். பயிர் வளர்ச்சி பருவம். பயிர் வளர்ந்து கொண்டிருக்கும் போது 2 வாரங்களுக்கு மேலாக மழை இல்லாத வறண்ட நிலை ஏற்பட்டால் சொட்டு நீர் பாசனம் மூலம் 60 முதல் 90 நாட்களில் உயிர் தண்ணீர் வழங்க வேண்டும். ஆழமான மூடாக்கு போடுதல் மற்றும் மண் நனைப்பதன் மூலம் நீர் ஆவியாவதை தடுக்கலாம். வறட்சியை தாங்கும் திறனை அதிகரிக்க லிட்டருக்கு 10 கிராம் பொட்டாசியம் குளோரைட் அல்லது லிட்டருக்கு 20 கிராம் மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் கரைசலை தெளிக்க வேண்டும். நடவு செய்த 60 முதல் 120 நாட்கள் என்பது கிழங்கு உருவாவதற்கான மிக முக்கியமான காலகட்டமாகும். இழைவழி பொட்டாஷ் உரங்களை தெளிக்க வேண்டும். கடுமையான வறட்சி நிலவும் போது காம்ப்ளெக்ஸ் அல்லது நைட்ரஜன் யூரியா உரங்களை மேலுரமாக இடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வறட்சி மிக தீவிரமாக இருந்து பயிர் முதிர்ச்சி நிலையை நெருங்கிவிட்டால் உடனே அறுவடை செய்துவிட வேண்டும். மண் ஈரப்பதம் அனுமதித்தால் மட்டுமே கிழங்குகளை மண்ணிற்கு வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் பயிர் கழிவுகளை மூடாக்காக பயன்படுத்த வேண்டும். எல்நினோ வறட்சி காலங்களில் இந்த நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றி நீர் மேலாண்மை மற்றும் இலைவழி ஊட்டச்சத்துக்களை அளிப்பதன் மூலம் மரவள்ளியில் வறட்சியிலும் சிறப்பான மகசூலையும் பெற முடியும் என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார். நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: நேரம் 7:30.
2: ஆகாஷவாணி இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
3: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
4: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
3: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
4: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்று நாற்றங்காலில் கொடுவா மீன் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எம் முகமது ஃபைசுல்லா அவர்கள்.
5: கண்மணி, என்ன காமாச்சிக்கா? நம்ம முத்துலட்சுமி பையன் படிப்பு முடிச்சுட்டு வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தான் இல்ல?
6: ஆமா, அதுக்கப்புறம் தானே முத்துலட்சுமி அக்கா காட்டு வேலைக்கெல்லாம் வரதில்ல. இப்போ வீடு வாச தோப்பு தரோன்னு வாங்கி சேர்த்துருச்சு.
5: இப்ப அந்த பையன் ஊரோட வந்துட்டானாம் இல்ல?
6: லீவுக்கு வந்திருப்பாங்கக்கா, போய் பாத்துட்டு வருவோமா?
5: ஆட, வேலைய விட்டுட்டு ஊரோட வந்துட்டாங்கறே.
6: அப்படியா? இங்க வந்து என்ன பண்ண போறானா?
5: விவசாயத்தை பாத்துக்கிட்டு இந்த ஊர்லயே செட்டில் ஆயிரலான்னு வந்துட்டானா? அட, கிறுக்கு பயப்புள்ள.
6: அப்படியெல்லாம் சொல்லாதக்கா, படிச்ச புள்ள வித்தியாசமா ஏதாவது பண்ணும்.
5: என்ன பண்ண போறானோ?
7: தம்பி சின்ராசு, நீ இவ்வளவு நாள் வெளியூர்ல படிச்சிட்டு இருந்த, அதனாலதான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் காட்ட வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். பாத்துக்கப்பா, இதுதான் நம்ம காடு, சம்பாவுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.
8: இத இன்னும் டெவலப் பண்ண என்ன பண்ணலாம்?
9: ஆடு வளை, அதிக லாபம் கிடைக்கும்.
5: மாடு வளப்பா, விவசாயத்துக்கும் உதவும், பயிர் கழிவை போட்டா போதும், கூடுதல் வருமானத்துக்கு பாலும் கிடைக்கும்.
10: கோழி வளப்பா, பராமரிக்கலனாலும் பல மடங்கு லாபம்.
9: அதெல்லாம் ஒண்ணு வேணாம், காட்டை சுத்தி மரத்தை நட்டு விடு, உன் தலைமுறையவே வாழ வைக்கும்.
8: இவங்க சொல்றதெல்லாம் கேட்டா மறுபடியும் நாம பழைய வேலைக்கே போற மாதிரி இருக்கும் போலயே.
6: பண்ணை குட்டைய விட்டு மீனை வளை, நல்ல காசு.
8: இது நல்லா இருக்கு, நம்ம வயல்ல இதுதான் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. புது டெக்னாலஜியும் நிறைய இருக்கு அப்படின்றாங்க, அதை எப்படியாவது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த பண்ணை குட்டையும் ஒண்ணு போட்டுணும்னு நினைக்கிறேன் நானு. என்னென்ன மீன் எல்லாம் வளர்க்கலாம்?
5: கெண்டை,
10: கெளுத்தி,
6: சிலேபி வளர்க்கலாமே.
9: இந்த மூணையுமே ஒன்னா கூட வளர்க்கலாம்.
8: லாபம் ஏதாவது கிடைக்குமா? எந்த அளவுக்கு இருக்கும்?
6: பெருசா இல்லனாலும் கைய கடிக்காதுப்பா, அப்பப்போ செலவுக்கு ஆகும்.
8: நிறைய லாபம் வர மாதிரி ஏதாவது ஒரு மீன் வகை இருந்தா சொல்லுங்களேன்.
10: அப்ப நீ கொடுவா தான் வளர்க்கணும்.
5: ஆனா நம்ம ஊர்ல பெருசா யாரும் அதை வளர்க்கறது இல்லையே.
8: ஏன்?
6: மீன் குஞ்சுங்க பெருசா கிடைக்கிறது இல்லப்பா. அதோட ஒரு குளத்துல அந்த இனத்தை மட்டும்தான் வளர்க்க முடியும். அதுவும் பார்த்து பார்த்து பக்குவமா வளர்க்கணும், இல்லனா பெரிய மீன் சின்ன மீன் சாப்பிட்டுரும், அப்போ உற்பத்தி திறன் குறைஞ்சிரும். ரொம்ப கவனமா இருக்கணும்.
8: கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா கவனமா செஞ்சா கொஞ்சம் காசு பாக்கலாம் போல இருக்கே.

0: இந்த கொடுவா மீன் வளர்ப்ப பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமே.
1: வணக்கம் நேயர்களே, கொடுவா மீன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இந்த பேரை நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கொடுவா மீன் எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க, எங்கெல்லாம் வளர்க்குறாங்க, கொடுவா மீன் குஞ்சுகளை எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம், இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக உதவி பேராசிரியர் டாக்டர் முகமது ஃபைசுல்லா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: கொடுவா மீன் அப்படின்னு சொன்னாலுமே நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா வழக்கமாக நம்ம கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிலேபி, கெண்டை இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கொடுவா அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்குமா, எல்லா இடத்துலையும் வளருமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். முதல்ல இந்த கொடுவா மீனுக்கும் மற்ற மீன்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத இருந்து ஆரம்பிச்சிடலாமா?
2: கொடுவா மீனுக்கும் நார்மலாக வளர்க்கக்கூடிய மீனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா, கொடுவா மீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஹியூரி ஹேலன் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க, அப்படின்னா ஆங்கிலத்திலிருந்து ஹியூரி வைட் ரேஞ்ச் ஆஃப் சன்னிட்டி. இந்த கொடுவா மீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நல்ல தண்ணியில் வளரும், உவர் தண்ணியில் வளரும், உப்பு தண்ணியில் வளரக்கூடியது. அது வந்து பார்த்தோன்னா நார்மலாக வந்து 0 PPT ஒரு 30-35 PPT வரைக்கும் வளரக்கூடியது இந்த கொடுவா மீன். இப்போ நார்மலாக மற்ற மீன் கெண்டை மீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அது 0 PPT அந்த மாதிரி நன்னீர் மட்டும்தான் வாழக்கூடியது. ஸோ அதுதான் அந்த டிஃப்ரெண்ட்.
1: சரிங்க சார். இப்போ இந்த மற்ற மீன்களுக்கும் கொடுவா மீனுக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா இதோட சிறப்பு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா என்ன நம்ம என்ன நல்லா சொல்லலாம்?
2: சிறப்பு அம்சங்கள்னு சொன்னால் நார்மலாக வந்து பார்த்தோன்னா கொடுவா மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அதிகமான புரதங்கள் இருந்தது. அது நார்மலாக கெண்டை மீனுக்கும் புரதங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. பட் வந்து ரேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கெண்டை மீன் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் 200-250 தான் விற்கலாம். ஒரு ஒரு ரீஜனை பொறுத்து மார்க்கெட் ரேட் இருக்கும். இந்த கொடுவா மீனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ வந்து பார்த்தோன்னா 400-600 வரைக்கும் ரேட்டு போகும்.
1: இது இந்த விலையிலையும் கூட மற்ற மீன்களை விட கொடுவா கொஞ்சம் உயர்வாக தான் இருக்குதுன்னு?
2: சரியா சார், உயர்வாக இருக்கும். அது இல்லாமல் இந்த கொடுவா மீனை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து வளர்ச்சி வந்து குறைந்த நேரத்தில் அதிகமான வளர்ச்சி வந்து கிடைக்கும். ஒரு 6-8 ஒரு கிலோ கொண்டு வந்துடலாம். ரேட்டு பொறுத்த வரைக்கும் நல்ல ரேட்டு. அதுக்கடுத்து வெளிநாட்டு சந்தைகளும் உள்நாட்டு சந்தைகளை வந்து பார்த்தோன்னா ஈஸியாக விற்கலாம். நம்ம கெண்டை மீன்களை பொறுத்த வரைக்கும் சில ஏரியா விற்க முடியும், சில ஏரியா விற்க முடியாது இருக்கும். அதனால் கொடுவா பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வெளிநாட்டு சந்தையிலும் உள்நாட்டு சந்தையிலும் ஈஸியாக வந்து விற்கலாம். ஸோ அதனால் வந்து நிறைய ஃபார்மர்ஸும் கொடுவா மீன் வந்து வளர்த்தா நல்லது.
1: சரிங்க சார். இப்போ இந்த மீன் வளர்க்குறது அப்படிங்கிறது வீட்டில் தொட்டியில் வளர்க்குறோம், இல்லை கொஞ்சம் பெருசாக வளர்க்கணும் அப்படின்னா ஒரு மீன் பண்ண மாதிரி மீன் குட்டையெல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கொடுவா மீனை எந்த மாதிரி முறைகளெல்லாம் நம்மளால் சுலபமாக வளர்க்க முடியும்?
2: இப்போ வந்து கொடுவா மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 3 விதமாக வளர்க்கலாம். குளங்கள் இல்லை குட்டைகளை வளர்க்கலாம், இல்லைன்னா தொட்டியில் வளர்க்கலாம், சிமெண்ட் தொட்டியில் வளர்க்கலாம், இல்லைனா வந்து பெரிய குளத்தில் வந்து ஹாப்பா முறையில் இல்லைன்னா கூண்டு முறையில் வளர்க்கலாம். இல்லை வந்து நர்சரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சின்ன இடத்துல வந்து அதிகமான குஞ்சு விட்டு அதிகமான லாபத்தை நம்ம ஈட்டலாம்.
1: அதாவது பெரிய மீன்களை கவனம் செலுத்துறதை விட இந்த சின்ன குஞ்சுகளை வித்தே நம்ம அந்த அளவுக்கு பணம் ஈட்டிட முடியுமா?
2: கண்டிப்பாக கண்டிப்பாக. எதனால சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு 200-300 சதுர மீட்டர் பரப்பளவில் ஒரு குளத்தை வச்சுக்கிறோம். அந்த சின்ன ஏரியா தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 40-50 மீன் கொஞ்சம் நம்ம ஸ்டாக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தா 2 மாதத்தில் வந்து ஒரு ஃபிங்கர்லிங் சைஸ் சொல்லுவாங்க. ஃபிங்கர்லிங்னா நார்மலாக வந்து நம்ம குளத்தில் வந்து ஸ்டாக் பண்ண சைஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 1.5-2 cm வந்து ஸ்டாக் பண்ணணும்னு வச்சுக்கோ. கரெக்டாக வந்து ஒரு 2 மாதத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு 6-8 cm கொண்டு வந்துடலாம். இதே வந்து பார்த்தோன்னா நார்மலாக வந்து பெரிய அளவு 1-2 கிலோன்னா அது வளர்றதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 8 இல்லைன்னா 6 ஃபீடு பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு 1 கூட ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் 1 வெயிட் பண்ணுறத விட நீங்கள் 2 வந்து பார்த்தோன்னா ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போயிடலாம். அது இல்லாமல் கொடுவா குஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 1 cm 5 ரூபானா இதே 10 cm 50 ரூபா எடுத்து போயிடலாம்.
1: ஓ, இது வந்து அந்த நீளத்தை பொறுத்தும் விலை மாறுமா?
2: ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுவா குஞ்சு நாங்கள் வந்து எங்கே வாங்குறோம்னா RGC ராஜிகன் சென்டர் ஃபார் அக்வாகல்ச்சர் ஒரு இடம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சீர்காழியில் இருக்குது. அவங்க வந்து ப்ரீடிங் பண்ணுறாங்க, இனப்பெருக்கு செய்து கொடுக்குறாங்க. செயற்கை மூலம் இனப்பெருக்கு பண்ணி 1 cm வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா கொடுக்குறாங்க. 2 cm வாங்கினா ஒரு 2 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணி 2 மாதத்தில் ஒரு 10 cm கொண்டு வந்தால் 50 ரூபா நாங்கள் சேல்ஸ் பண்ணலாம்.
1: சரிங்க சார். இந்த கொடுவா மீனை வளர்க்குறது வந்து ஒரு 3 விதமாக நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதில் இந்த மீனுக்கும் கூட அந்த நாற்றங்கால் முறையில் வளர்க்கலாம் அப்படின்லாம் கேள்விப்படுறோம், அது எப்படி சார்?
2: பொதுவாக வந்து நாற்றங்கால் முறை என்னன்னா, ஃபார்மர் வந்து ஒரு நாற்றங்கால் வர முறை மூலம் வளர்க்குறாங்கன்னா அந்த நாற்றங்கால் மூலம் எந்த முறையில் வளர்க்குறாங்க, இப்போ வந்து குளத்தில் வளர்ப்பாங்க, தொட்டியில் வளர்ப்பாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா ஹாப்பாள் மூலம் வளர்க்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சீடை எங்கே வாங்க போகிறீங்கன்னா RGC வாங்க போகிறீங்கன்னா அந்த குளத்தில் வந்து உப்பு தனிமை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். உப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து 3 விதமாக தண்ணியில் வளரக்கூடியது சொல்லியிருக்காங்க. அதனால் உப்பு எவ்வளோ நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து அவங்கள்ட்ட சொல்லணும். இப்போ சீடு வாங்க போகிறோம் சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்புக்கு வந்து இணங்க வச்சு கொடுத்துருவாங்க. இப்போ 2 PPT இருக்குன்னா அந்த 2 PPT இருக்குங்கன்னு சொன்னாச்சுக்கோ, அவங்க 2 PPT அக்ரமடைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க அக்ரமடைஸ் பண்ணி கொடுத்த உடனே ஸ்டாக் பண்ணால் நல்லா சர்வேல் இருக்கும். 3 முறையில் சொன்னாங்கல்ல, ஒன்று வந்து தொட்டி மூலம் வளர்க்குறது, ஒன்று வந்து பார்த்தோன்னா ஹாப்பா மூலம் வளர்க்குறது, ஒன்று வந்து குளங்கள் மூலம் வளர்க்குறது. இந்த குளங்கள் மூலம் வளர்க்குறதுனா நார்மலாக வந்து பார்த்தா ஒரு குளத்தில் அமைக்கணும்னா எவ்வளோ சைஸ் இருக்குன்னா ஒரு 200 ஒரு 300 சதுர மீட்டர் பரப்பளவு ஒரு ஏரியா வச்சுக்கோங்க. அதோடைய ஆழம் வந்து 1 மீட்டர் இருந்தால் போதும். அந்த குளத்தை நல்லா தயார் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு

0: நல்ல நீர் நிரப்பி அந்த மீனுக்கு மிதவை தாவர உயிரினங்களான இந்த டேஃபினியா மொய்னான்னு சொல்லுங்க, அது ஃபஸ்ட்டு வளர வைக்கணும். ஃபஸ்ட்டு அதை வளர வச்சு தான் அந்த மீன் கொஞ்சம் ஸ்டாக் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டாக் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அதுக்கு தேவையான ஃபீடுகள் நிறைய கிடைக்கும். ஒரு 42% இல்லை 55% புரதங்கன்ற ஒரு உணவு இருக்குது, அது ஸ்லோ சிங்கிங் ஃபீடுன்னு சொல்லுவாங்க. அந்த உணவு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்தோன்னே வித்தின் 2 மாதத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த 8 to 10 cm ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம வந்து லோக்கல்ஸ் நிறைய ஃபார்மலாக இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம். மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த வகை மீன்கள் வந்து பார்த்தோன்னா கெனபலிஸ்டிக் நேச்சர் சொல்லுவாங்க. அது எப்படி என்னன்னா அதோடைய இனத்தை இல்லைனா பெரிய மீன்கள் வந்து சின்ன மீன் சாப்பிட்றோம்.
1: ஆமாம், இந்த பிரச்சனை வந்து எல்லா மீன்கள்ட்டையும் நம்ம பார்க்க முடியுது. பெரிய மீன் வந்து குட்டி மீனை சாப்பிட்டுட்டு போயிருச்சு. சார், இப்போ அந்த அமைப்பு முறையில் வந்து தாவர விலங்குண்ணி அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா.
0: குளத்தில் மூலம் நம்ம பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அந்த குளத்தில் வந்து தாவர விலங்குண்ணின்னு சொல்லுவாங்க. தாவர விலங்குண்ணி வந்து இப்போ டேஃபினியா மொயினா வந்து ஃபஸ்ட்டு வளர்க்குறோம். அதை வளர்த்துக்கு வந்து உரங்கள் போடணும். அது வந்து ஆர்கானிக் உரங்கள், அந்த கவுடங்னு சொல்லுவாங்க. அதை போட்டோடனே ஒரே மாதத்து தண்ணி வந்து பச்சை கலர் வந்துடும். அதுக்கடுத்து அந்த டேஃபினியா மொயினா வந்து நம்ம வந்து ஸ்டாக் பண்ணணும், இல்லை இருப்பு செஞ்சுட்டு அதுக்கடுத்து மீன் குஞ்சு வாங்குறோம். வாங்கும் போது பார்த்தோன்னா 2 cm உள்ளே வந்தால் மீன்களை வாங்கும் போது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா மீன் குஞ்சு வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வீனிங் ஸ்டேஜில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லை வீனிங் ஸ்டேஜில் இல்லை, லைஃப் ஃபுட் தான் சாப்பிடுது, உயிர் உணவு தான் சாப்பிடுதுன்னா அந்த உயிரினங்களை வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்டாக் பண்ணால் ஈஸியாக தாவர உணவு சாப்பிட்றோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சீட் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த ஃபீடிங் கன்வெர்ட்டிங் ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம போடக்கூடிய உணவு சாப்பிட்டு போயிடும், நம்ம விலங்குணி தேவையில்லை. அதனால் வந்து மீன் குஞ்சு வாங்கும்போது வீனிங் ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கங்க. கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாவர விலங்குண்ணி நீங்கள் வளர்க்க தேவையில்லை. சப்போஸ் வளர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சாப்பிடுக்கும். நம்ம போடக்கூடிய எக்ஸ்ட்ரா உணவும் நம்ம சாப்பிடும், அதனால அந்த க்ரோத் நல்லா கிடைக்கும்.
1: சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது இந்த குஞ்சுகள் வளர்ப்பு சொல்கிறீங்க இல்லையா, அந்த கொடுவா மீன் குஞ்சுகளில் நார்மலாக நம்ம வீட்டிலேயே வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சுகள் அந்த பரப்பளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற தொட்டிகளுக்குலாம் போட்டோம்னா ஒன்று ஒன்று சண்டை போட்டுக்கிறது, சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமே, அது இந்த மாதிரி இந்த கொடுவா மீன்களுக்குள்ளே எப்படி இந்த நிகழ்வு நடக்குது?
0: கொடுவா பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அதோடைய ஃபீடிங் ஹேபிட்டே வந்து மாமிஸ் ஒன்றின்னு சொல்லுவாங்க. அது கெனபலிஸ்டிக் நேச்சர்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணால் ஒரு பெரிய மீனை வந்து சின்ன மீன் அதுக்கு இரையாக்கிறோம். ஸோ அந்த மீன் வகையக்கூடியதான் இது. இப்போ நார்மலாக கெண்டை மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அது அந்தமாதிரி அடிக்காது. இந்த கொடுவா மீனை பொறுத்த வரைக்கும் ஹைலி கெனபலிஸ்டிக் நேச்சர், அதை வந்து ஒன்று கொண்டு அடிச்சுக்கும். இந்த பிரச்சனையை தவிர்க்க என்னென்னா கிரேடிங் சொல்லுவாங்க. கிரேடிங் என்னென்னா தரம் பிரித்தல். இப்போ ஒரு தொட்டியில் வந்து 1000 மீன் போட்டிருக்குன்னா அந்த 1000 மீன் வந்து பார்த்தோன்னா ஒரே சைஸாக வளராது. இப்போ ஒரு 10 மீன் நல்லா வளர்ந்துருக்கும், மீதி வந்து 90 மீன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். ஒரு 10 மீன் நல்லா வளர்ந்துருக்குன்னா அந்த மீனை தனியாக எடுத்து போட்டுணும், இல்லைன்னா என்ன பண்ணா அந்த பெரிய மீன் என்ன பண்ணால் இருக்கிற சின்ன மீன் அடிச்சிட்டே இருக்கும். அதனால் 1000 மீன் போட்டுருக்குன்னா கடைசியில் வந்து அப்படியே நீ எடுக்காமல் பிரிக்காமல் விட்டுனா என்ன பண்ணுவோம், அந்த பெரிய மீன் சின்ன மீன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது கடைசியில் வந்து மீன் குஞ்சு எல்லாமே சாப்பிட்றோம், உயிர் பிழைப்பு திறன் கம்மியாயிடும். அதனால் வந்து கொடுவா மீன் வளர்ப்பும் போது நர்சரி பண்ணுறேன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா கிரேடிங் முக்கியம். கிரேடிங் பண்ணால் தான் உங்களுக்கு உயிர் பிழைப்பு திறன் அதிகப்படுத்த முடியும். அதுக்கடுத்து வந்து ஃபீடிங், ஃபீடிங்னா ப்ராப்பராக ஃபீடிங் கொடுக்கணும். நீங்கள் உணவு வந்து ஒரு கிலோ எடுக்கிறீங்கன்னா அந்த 1 கிலோ வந்து பார்த்தோன்னா 5 டைமாக பிரித்து கொடுக்கணும். ஒரே டைம் கூட ஃபீட் வேஸ்டேஜ் ஆகும். ஒன்ஸ் வந்து அந்த ஃபீடிங் அதோட ஹேபிட்டே வந்து பார்த்தோன்னா ஒன்ஸ் நீங்கள் ஃபீடிங் போடும்போது அந்த ஃபீட் வந்து ஒன்று கீழே செட்டில் ஆயிடுச்சுன்னா திரும்பியும் அந்த ஃபீடை வந்து எடுக்காது. ஸோ அதனால் வந்து ஸ்லோ சிங்கிங் ஃபீட். எதுக்கு ஸ்லோ சிங்கிங் ஃபீட் போடுறேன்னா அதை வந்து ஸ்லோவாக சிங்க் ஆகும், பொறுமையாக சிங்க் ஆகும். ஸோ பொறுமையாக சிங்க் ஆகும்போது அந்த மீனை வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே வளர்ந்துடும். ஓகேங்களா? சாப்பிட்றவங்க வந்து ஒன்ஸ் கீழே செட்டில் ஆயிடுச்சுன்னா அந்த மீனை வந்து ஃபீடு வந்து எடுக்காது. ஏன்னா அதோடைய மவுத் சைஸை வந்து பார்த்தோன்னா பாட்டத்தில் இருக்காது, அப்படியே மேலே நோக்கி இருக்காது. மீன்ஸ் அந்த நடுத்தரங்கிறதுனால ஃபீடிங் கிட்ட அந்த ஹேபிட்டே அப்படி தான். ஸோ அதனால் வந்து ஸ்லோவாக நம்ம ஃபீடிங் கொடுக்கணும்.
1: சரிங்க சார், இப்போ இந்த உணவு முறையில் அதாவது இந்த கொடுவா மீனுக்கான உணவு முறையில் 5 முறை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது எந்த அளவில் கொடுக்கணும்? ஒரு தொட்டியில் ஒரு 100 மீன் குஞ்சு இருக்குதுன்னா அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு அதை பரிந்துரைக்கலாம், எந்த அளவுக்கு கொடுக்கலாம்?
0: நார்மலாக வந்து பார்த்தோன்னா இப்போ கொடுவா மீஞ்சி வந்து வாங்குகிறோம், ஒரு 2 cm வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு 12% ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், இல்லை 10% ஆரம்பிக்கலாம். 10% ஃபீட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து நார்மலாக அது 10% பாடி வெயிட் சொல்லுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு 10 மீன் நம்ம எடுத்துக்கோ, ரெண்டாம எடுத்துட்டு அந்த ரெண்டாம எடுத்து அதோட ஆவரேஜ் பாடி வெயிட் நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு அந்த ஆவரேஜ் பாடி வெயிட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபீடிங் கொடுக்கணும்னா ஒரு 12% கொடுக்குறோம். அதுக்கடுத்து மீன் வளர வளர அதோடைய ஃபீட் பர்சன்டேஜ் வந்து 10 to 8, 8 to 6. ஸோ 6 நர்சரியை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
1: சரிங்க சார், அடுத்தது இந்த வளர்க்குறப்போ ஹாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, அது என்ன மாதிரியான வளர்ப்பு முறை?
0: ஹாப்பானா பெரிய ஏரியா இருக்குது, பெரிய ஏரியாவில் நம்ம நர்சரி பண்ணி அதை ஆரோசி பண்ணி விற்கிறது ரொம்ப கஷ்டமாகும். அதனால் நம்மள்ட்ட ஒரு பெரிய குளம் இருந்தால் அந்த குளத்துக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 meters x 2, அதாவது 2 meters நீளம், 2 meters அகலம், 1 meter வந்து ஆழம் உள்ள ஒரு வலை குண்டு. அந்த வலைக்குண்டில் வந்து பார்த்தோன்னா நாலு பக்கமும் வந்து நல்லா வந்து ஒரு மூங்கில் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணி பாட்டத்தில் வந்து அடித்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி வச்சு அதை ஹாப்பாக கட்டி அதில் உள்ள மீனை வளர்க்கலாம். இதில் என்னன்னா அந்த பெரிய குளம் சொன்ன பார்த்தீங்களா, பெரிய குளத்தை எதுக்கு சூஸ் பண்ணுன்னா சின்ன குளத்துக்கும் பெரிய குளத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, சின்ன குளத்தை நீங்கள் ஹாப்பாக பண்ணுன்னா வாட்டர் சர்க்குலேஷன் வந்து அந்த

0: அளவு இருக்காது. பெரிய குளத்து ஓரளவுக்கு சர்க்குலேஷன் இருக்கும், வாட்டர்லாம் வந்துட்டு போகும். இந்த ஹாப்பா போடுறதுனால நீங்கள் வந்து வாட்டரை உள் வாங்கி வெளியே போகும்போது கரெக்டாக அந்த ஆக்சிஜன் வந்து கிரியேட் ஆகும். இல்லைனா பாசி அடைச்சிட்டேன் நம்மனா அங்கே மீன் சுவாசிக்க முடியாது, கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதனால வந்து ஹாப்பா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா எந்த ஏரியாவில் பண்ணுறேன்னா தண்ணி வந்து நல்லா வாட்டர் கரண்ட் மூவ்மெண்ட் இருந்தால் தான் நல்லா ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து டெய்லி நீங்கள் ஹாப்பா வந்து க்ளீன் பண்ணணும், அதை செக் பண்ணணும். எந்த பைட் ஆயிடுச்சுன்னா ஃபிஷ் எஸ்கேப் ஆகிடும், அதனால பார்க்கணும். இதில் வந்து ஹாப்பா பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய கடையெல்லாம் வைக்கிது, நைலான் நெட்டுன்னு சொல்லுவாங்க, நைலான் வச்சு அதேமாதிரி பண்ணலாம். மிஸ் சைஸ் சொல்லுவாங்க, மிஸ் சைஸ்னா அதோட கண்ணி அளவுன்னு சொன்னால் ஒரு 1.5 ஒரு 3 mm சைஸ் உள்ள கண்ணி அளவு யூஸ் பண்ணலாம். ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து இதை விட சின்ன சைஸாக நீங்கள் ஸ்டாக் பண்ணணும்னா கண்ணி அளவு விட சின்ன சைஸ்னா மீன் எஸ்கேப் ஆகிடும். அதனால நீங்கள் வந்து ஃபிஷ்ஷோடைய சைஸ் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஹாப்பா சூஸ் பண்ணுறது பெட்டர்.
1: கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த நம்ம கொசு வலை ஜன்னல்கள்லாம் அடிக்கிற மாதிரி கொசு வலை அந்த மாதிரியான அளவீடுல இருந்தாலே போதும்.
0: எஸ் அந்த மாதிரி அளவு இருந்தாலும் ஓகே தான். அதுக்கடுத்து நீங்கள் சைஸ் வளர வளர தண்ணியில் கொஞ்சம் அதிகப்படுத்தினா கொஞ்சம் நல்லா நீரோட்டம் உள்ள வந்து உள்ள போகும்.
1: மீன் வளர்ப்புக்கு நீரோட்டமும் ரொம்ப அவசியம்.
0: ஆமாம், மெயினாக நீரோட்டம் எதுக்குன்னா மீன் சுவாசிக்க தான் மெயினாக. இன்னும் அந்த டைமில் வந்து நம்ம தனியாக ஏரேஷன்லாம் போட முடியாது, அதுக்காக தான் சொல்லுவேன்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கிக் கொண்டிருக்கும் கிசான் வாணி.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையே.
4: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
4: நீ கில்லாடி தான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: கொடுவா மீன் வளர்ப்பில் கடைபிடிக்க வேண்டிய மேலாண்மை முறைகள், மீன் குஞ்சு எங்கு வாங்கலாம், இது போன்ற தகவல்களை தொடர்ந்து கேட்கலாம்.
1: அடுத்து இந்த தொட்டியில ஏதாவது வளர்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. தொட்டியில வளர்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்குதா இந்த கொடுவா மீன் குஞ்சுகளை வளர்க்கறதுக்காக?
0: கண்டிப்பா தொட்டியில வளர்க்கலாம். தொட்டியில பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் தொட்டின்னு சொல்லுவாங்க, சிமெண்ட் தொட்டியில வளர்க்கலாம், இல்லைன்னா எஃப்ஆர்பி டேங்க்ல வளர்க்கலாம். மெயினா தொட்டியில வளர்க்கறேன்னா மினிமம் வந்து 5-10 tons கெப்பாசிட்டி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொட்டியில் வளர்க்கறேன்னா ஒரு கனமீட்டர் 750-1000 மீன் குஞ்சு விடலாம். இதுல மெயினா வந்து பார்த்தோம்னா தொட்டியில் வளர்க்குறேன்னா தொட்டியை பொறுத்த வரைக்கும் நீர் வரத்து வந்துட்டு உள்ள போற மாதிரி இருக்கும். தட்ஸ் மீன்ஸ் ஆஃப் ஃப்ளோ த்ரூ சிஸ்டம் சொல்லுவாங்க, வாட்டர் வந்து உள்ள வாங்கி வெளியே போற மாதிரி இருந்துடும். அது இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா கொடுவா மீன் குஞ்சு வளர்க்குறேன்னா மெயினா வந்து பார்த்தோம்னா நீரோட்டம் வந்துட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்போ நல்லா க்ரோத் கிடைக்கும் நம்மளுக்கு.
1: சரி, இப்போ நீங்க சொல்றத பார்த்தா தொட்டியில எல்லாம் வளர்த்தா அடிக்கடி நம்ம வந்து அந்த நீரை வந்து மறுசுழற்சி பண்ற மாதிரி இருக்குமா, தண்ணி எடுத்துட்டு புது தண்ணி விடுறது மாதிரி அந்த மாதிரி இருக்குமா?
0: அந்த தொட்டியில் மூலம் வளர்க்கும் போது தண்ணி ஃபுல்லாக மாற்ற தேவையில்லை. தொட்டி தட் மீன்ஸாக ஃப்ளோ த்ரோ சிஸ்டம்னா எப்படின்னா தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரன்னிங் சிஸ்டமே இருக்கணும். தண்ணி வந்து அப்படியே ஃபுல்லாக தான் இருக்கும், ஒரு 90% இருக்கும், அப்படியே வந்து வந்துட்டு அப்படி வெளியே போகிற மாதிரி இருக்கும். மேலோட்டமாக நீர் அப்படியே ஃப்ளோ த்ரோ இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் தண்ணி மாற்ற தேவையில்லை.
1: அதே போல சார், இப்போ இந்த குஞ்சு வளர்க்குறோம், தரம் பிரிக்கிறது, அதாவது இந்த சைஸ் வரியா சொல்றீங்க, 2 cm 5 cm, இந்த மாதிரியான தரம் பிரித்தல் முக்கியமா அவசியமா? இதை எப்படியெல்லாம் நம்ம கையாளலாம்? அந்த மீன்களை தரம் பிரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உபகரணங்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம்?
0: தரம் பிரித்தல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கொடுவா குஞ்சு முக்கியமான ஒன்று. நீங்கள் தரம் பிரிக்கலைன்னா என்ன பண்ணா, அப்படியே ஒன்று கொண்டு அடித்து உயிர் பிழைப்பு சதவீதம் குறைய ஆரம்பிச்சிடும். மெயினாக வந்து பார்த்தோன்னா தரம் பிரித்தல் எதுக்கு அவசியம்னா இந்த உயிர் பிழைப்பு தண்ணி அதிகப்படுத்தணும். நார்மலாக வந்து ஒரு குளத்தில் வந்து 1000 மீன் குஞ்சு விடுறீங்கன்னா நீங்கள் எதுவும் தரம் பிரித்தல அப்படியே தரம் பிரிக்காம விட்டுட்டீங்கன்னு என்ன பண்ணால் அதில் ஷூட்டர் செல்லு, ஒரு ஷூட்டர் ஃபிஷ்னு ஒன்று இருக்கும். ஷூட்டர்னா 3-4 நாள் வந்து செல்லு பெருசாக வளர்ந்துடும். அது என்ன பண்ணால் நீங்கள் ப்ராப்பராக ஃபீட் போடல அப்படியே என்ன பண்ணால் சின்ன மீன் அடிச்சிடும்.
1: இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கும்போது இவங்க மத்தியில் உசுறு வளர்றது கஷ்டம்டா அப்படின்னு நிறைய மீன் நினைக்கக்கூடிய நிலைமை இருக்கும்.
0: அதே மாதிரி அதனால வந்து ப்ராப்பர் ஃபீடிங் இருக்கணும். உணவு பொறுத்த வரைக்கும் பொறுமையாக ஒரு 5 வேளைக்கு கொடுக்கணும். 5 வேளைனா ஒரு காலைல வந்து ஒரு 7 மணிக்கு கொடுக்கலாம், எல்லாம் அதுக்கடுத்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 10-12 மணிக்கு கொடுக்கலாம், அதுக்கடுத்து மதியம் ஒரு 2 மணிக்கு, அதுக்கடுத்து ஒரு 4 மணிக்கு, அதுக்கடுத்து நைட் ஒரு 8 மணிக்கு, இந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுக்கிட்டு கொடுத்தா உங்களுக்கு நல்லது. ஃபீடு வேஸ்டேஜ் குறைக்கலாம்.
1: இப்போ தரம் பிரிக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரியாக நம்ம செய்கிறதுனால இப்படிலாம் விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. அடுத்தது இந்த கொடுவா மீன் வளர்ப்பில் அந்த மேலாண்மை முறைகள், அதோட முக்கியத்துவம் என்ன?
0: கொடுவா மீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மேலாண்மைன்னு சொல்லணும்னா ஒன்று வந்து பார்த்தோன்னா நீர்த்தல மேலாண்மை, ஒன்று வந்து உணவு மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. நீர்த்தல மேலாண்மை நார்மலாக வந்து பார்த்தோன்னா நீரில் வந்து நீர்த்தர காரணிகள் சொல்லலாம்னா பிஹெச், அமோனியா, டிஓ, அதுக்கு டெம்பரேச்சர், இதெல்லாம் முக்கியமான ஒன்று. இதை வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். பிஹெச் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அது கொஞ்சம் பிரச்சனை வரும். இந்த நீர்த்தர காரணங்கள் அது மாதிரி ஃபீடிங் கரெக்டாக அந்த பாடி வெயிட்டுக்கேற்ற நம்ம ஃபீடிங் கொடுக்கணும். ஓவர் ஃபீடிங் போட்டாலும் என்னன்னா தண்ணி கெட்டு போயிடும். அதுக்கடுத்தது லோ ஃபீடிங் போட்டால் ஓவர்னா அண்டர் ஃபீடிங் சொல்லுவாங்க. அண்டர் ஃபீடிங் போட்டால் மீன்

0: வளராது. அதுக்கேற்ற மாதிரி ஃபீடிங் பொறுத்தணும், ப்ராப்பராக அதோட பாடி வெயிட்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபீட் கொடுக்கணும். இந்த மாதிரி நீத்தரக்காரனைகளும் அதுக்கு அடுத்தது உணவு மேலாண்மை கரெக்டாக இருந்தால் நோய் மேலாண்மை இருக்கு. நோய் மேலாண்மை நீங்க போக தேவையில்லை. நீர் தர மேலாண்மையும் உணவு மேலாண்மை ஸ்ட்ரிக்டா புடிச்சா நீங்க வந்து நோய் மேலாண்மை எந்த பிரச்சனையும் வராம கரெக்டா இருக்கும்.
1: அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்த அடிப்படை காரணிகளை சரியா வச்சுக்கிட்டோம்னாலே அடுத்த விஷயத்துக்கு நமக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இதை தாண்டி போகுது சார், அது மாதிரி சமயத்துல இந்த கொடுவா மீனுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும்?
0: நார்மலாக நீர்த்தர காரணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அந்த பிஹெச் அதிகமாகிச்சாலும் பாக்டீரியா டிசீஸ் சொல்லுவாங்க, அது வந்து அதிகமான வந்து ஏற்படும். இல்லைனா வந்து ஃபங்கல் டிசீஸ் சொல்லுவாங்க, ஃபங்கல் வந்து பார்த்தோன்னா மேலே பாடியில் வந்து பார்த்தோன்னா ஒயிட் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், இது ஒரு மேஜர் ப்ராப்ளம் வர சான்ஸ்.
1: வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்புறத்துலலாம் சொல்லுவாங்க மீனுக்கு வந்து அம்மா பார்த்துருக்குது அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான அந்த புள்ளிகள் கருப்பு வெள்ளையில் புள்ளிகள்லாம் வந்துச்சுன்னா அம்மா பார்த்துருக்கு மீனுக்கு அப்படிம்பாங்க. இப்போ அதுக்கு வந்து இந்த தண்ணி தான் ஒரு முக்கிய காரணியாக இருக்கா?
0: இப்போ நார்மலாக வந்து பார்த்தோன்னா இந்த ஒட்டுணின்னு சொல்லுவாங்க. ஒட்டுணினா அப்படின்னா பாடியில் வந்து சில பேராசைட்டை வந்து அட்டாச் ஆகி அதில் பில்ட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பேராசைட்டு எதனால் வருதுன்னா ஆர்கானிக் லோடு அதிகமாகனால நம்ம ஓவர் ஃபீடிங் போடும்போது தண்ணி

0: அம்மா பார்த்துருக்கு மீனுக்கு அப்படிம்பாங்க. இப்போ அதுக்கு வந்து இந்த தண்ணி தான் ஒரு முக்கிய காரணியாக இருக்கா?
1: இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுனின்னு சொல்லுவாங்க. ஒட்டுனா அப்படின்னா பாடியில் வந்து சில பேராசைட் வந்து அட்டாச் ஆகி அதில் பில்ட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பேராசைட் எதனால் வருதுன்னா ஆர்கானிக் லோடு அதிகமாகனால நம்ம ஓவர் ஃபீடிங் போடும்போது தண்ணி ஒரு மாதிரி ஆகி அதை விட பேராசைட் வந்து வர சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் பேராசைட் உள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அந்த பேராசைட் என்ன பண்ணுன்னா தண்ணி அப்படியே செக் பண்ணி உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் மீன் வளர்ச்சி இருக்காது மீனாக. அதுக்காக வந்து உணவு மேலாண்மையும் நீர் மேலாண் கரெக்டாக இருந்தால் நோய் மேலாண்மை தேவையில்லை.
0: சரிங்க சார், இப்போ இந்த மீன் குஞ்செல்லாம் எல்லாருமே அருகாமையிலே இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க எனக்கு வளர்க்கணும்னு நினைப்பாங்க, நகரத்தில் இருக்கிறவங்களும் வளர்க்கணும்னு நினைப்பாங்க. இந்த மீன் குஞ்சுகளை, அதாவது தரமான கொடுவா மீன் குஞ்சுகள்லாம் வேணும் அப்படின்னா நம்ம எங்கே போனால் நமக்கு சரியான வழிகாட்டுதலோட அந்த குஞ்சுகள்லாம் தரமாக கிடைக்கும்?
1: மீன் குஞ்சு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆர்ஜிசி ராஜகாந்த் சென்டர் ஃபார் அக்வாகல்ச்சர், அது வந்து பார்த்தா சீர்காழியில் ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சீர்காழி தான் இருக்கு. அவங்க வந்து செயற்கை முறையில் இனப்பெருக்க பண்ணி மீன் குஞ்சு வந்து ரெடி பண்ணி மக்களுக்கு ஃபார்மர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நம்பர் வேணால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க வந்து எந்த மாதிரி உப்பு தண்ணி நீங்கள் வளரும் செக் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணால் அவங்க ரெடி ஆச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி தலைஞாயில் அண்டர் கண்ட்ரோலில் வந்து பார்த்தோன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்வாகல்ச்சர் கீழே வந்து பார்த்தோன்னா நன்னீர் செயல் விளக்கம் மீன் பண்ணி கொர்க்கையில் ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்தமாரி நன்னீர் மீன்ஸ் நன்னீர்னா ஃப்ரெஷ் வாட்டர்லேயே நாங்கள் வந்து அக்ளமடைஸ் பண்ணி நாங்கள் வந்து கொடுவா மீன் குஞ்சு வித்துட்ருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து என்னுடைய காலேஜ் கான்டாக்ட் மூலம் தொடர்பு பண்ணணும், உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம்.
0: நம்ம மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு வந்தாலே இந்த குஞ்சுகளை, தரமான குஞ்சுகளை வாங்கிக்க முடியும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்கிக்கலாம், எங்கள்கிட்டையும் இருக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டாலும் நாங்களுக்கு கொடுப்போம்.
0: சரிங்க சார், இப்போ உங்களை மாதிரி இந்த அனுபவத்திலே இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் ஈஸியாக பார்த்து எடுத்து கொடுத்துருவீங்க. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இப்போ தான் வளர்க்க போகிறோம், மீன் வளர்க்கணும்னு என்ன இருக்கிற எங்க மாதிரி ஆட்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சார்?
1: சப்போஸ் நீங்க கொடுவா மீன் குஞ்சு வளர்க்குறீங்கன்னா டவுட் இருக்குன்னா எங்க காலேஜில் அணுகலாம். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ட்ரைனிங் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபீஸ் அமௌண்ட் பே பண்ணா ட்ரைனிங் கொடுப்போம். அது மாதிரி ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்குன்னா ஒரு 600 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நம்ம ஃபீட் கொடுக்குறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து நிறைய வந்திருக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதுவும் நாங்கள் அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். நான் 14 ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். சப்போஸ் அது படித்து உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசினாலும் நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு குளத்தில் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தாலும் சொன்னால் எந்த ஏரியா சொன்னாங்க நாங்கள் நேரில் வந்து பார்த்து அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம்.
0: இதை தான் சார் நான் அடுத்ததாக கேட்கணுன்றது. இப்போ இந்த நீரில் வந்து பிஹெச் மதிப்பு அப்படிலாம் சொல்கிறீங்க, இந்த தண்ணியோட நிலை என்னவா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அருகாமையிலேயே நம்ம போய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எந்தெந்த அலுவலகத்தெல்லாம் நம்ம தொடர்பு கொள்ளலாம், இல்லை எங்கள் பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா?
1: நீர்த்தர காரணிகள் செக் பண்ணிட்டு வளர்க்குறது நல்லது. நீர்த்தர காரணிகள் செக் பண்ணதுக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டெலாம் இருக்கும், கிட்ட மூலம் பார்த்து ரிசல்ட் அக்யூரேட்டாக வந்து கொண்டு வர முடியாது. இதை வந்து டைட்டேஷன் மூலம் சொல்லுவாங்க, டைட்டேஷன் அக்யூரேட் ரிசல்ட் வந்துன்னா டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, என்வாரன்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அவங்களே நாங்கள் செக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்தா போதும் அவங்க செக் பண்ணி கொடுத்துருவாங்க சார்.
0: சரிங்க சார், இப்போ இந்த தரமான மீன் குஞ்சுகள் வந்து சிதம்பரத்தில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நம்ம திருச்சி பகுதியில் இருந்து அங்கே போய் நம்ம குஞ்சுகளை வாங்கிட்டு வரோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த பயண தூரம் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பயண நேரம் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் அங்கேருந்து இந்த இடைப்பட்ட தூரத்தில் இந்த குஞ்சுகளை பாதுகாப்பாக நம்ம கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் நம்ம என்ன மாதிரியான முறைகள் எல்லாம் இந்த குஞ்சுகளை கொண்டுட்டு வரும்போது கடைபிடிச்சா அது பாதுகாப்பாக வந்து சேரும், அதாவது நம்ம மீன் குட்டைக்கோ இல்லை நம்ம மீன் தொட்டிக்கோ வந்து சேரும்?
1: மீன் குஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மீன் குஞ்சு அந்த பையில் போடுவாங்க. இப்போ நார்மலாக வந்து பார்த்தோன்னா இங்கிலேருந்து சென்னைக்கு போகிறோம்னா அந்த சென்னை லாங் டிஸ்டன்ஸ் 6 hours 7 hoursனா அதோட பேக்கில் வந்து பார்த்தோன்னா குஞ்சுடைய நம்பர் கம்மிப்படுத்தணும். இப்போ நார்மலாக வந்து பார்த்தோன்னா ஒரு 1:3 சொல்லுவாங்க. இப்போ 1% வாட்டர்னா 3% வந்து ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேஷியோவில் வந்து நம்ம வந்து கொடுப்போம். இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து திருவாரூர்னா நம்ம வந்து ஒரு 100 குஞ்சு விடணும்னா 100 குஞ்சு விட்டுலாம். இதே வந்து நம்ம சென்னைக்கு போகிற மாதிரினா அது 100 குஞ்சை வந்து ஒரு கம்மிப்படுத்தணும், ஒரு 40 மீன் 30 மீன் கம்மிப்படுத்தி நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஈஸியாக சேஃபாக போயிடும். அதுக்கடுத்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த டைமிங் இருக்குது, லேட் ஈவினிங் சொல்லுவாங்க, ஒரு 6 மணி 5 மணிக்கு ரேஞ்சில் வந்து நீங்கள் எடுத்து போனால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அதெல்லாம் இயர்லி மார்னிங் சொல்லுவாங்க, 6 மணி 7 மணினா அந்த மாதிரி டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கம்மியாக நேரத்தில் நீங்கள் மீன் குஞ்சு எடுத்து போட நல்லது. சப்போஸ் நீங்கள் டைம் இல்லை ரொம்ப முடியலன்னா வாகனத்தில் வந்து இந்த ஏசின்னு சொல்லுவாங்க, ஏசி வண்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஏசி வண்டியில் எடுத்து போனால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், டெம்பரேச்சர் மெயின்டெயினாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வண்டியில் எடுத்து போகிறது நான் பெட்டர்.
0: இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா கொடுவா மீன் வளர்க்குறதுக்கு வந்து இந்த வெளியில் இருக்கிற இந்த சுற்றுச்சூழலில் குறிக்க வெப்பநிலையும் கூட ஒரு முக்கிய காரணமாக இருக்கும்னு நினைக்கிறோம்.
1: ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தோன்னா வெளியில் உள்ள வெப்பநிலை அதிகமாகும் போது தண்ணியில் ஹீட் அதிகமாகும், மெட்டபாலிசிட்டி நடக்கும். மெட்டபாலிசிட்டி நடக்கும்போது ஆக்சிஜன் கன்சம்ஷன் அதிகமாகும், ஆக்சிஜன் லெவல் குறைய வரும்போது டியூ அதிகமாகிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது பேக்கில். ஸோ அதனால் வந்து நீங்கள் எடுத்து போகும்போது லேட் ஈவினிங் இயர்லி மார்னிங் கொண்டு போகிறது நல்லது.
0: சரிங்க சார், ரொம்ப சிறப்பாக அந்த கொடுவா மீனோட வரலாறே சொல்லியிருக்கிறீங்க. கொடுவா மீன் எப்படி வளர்க்கணும், எப்படி தேர்ந்தெடுக்கணும், எந்தெந்த முறையிலெல்லாம் பாதுகாக்கணும், அப்போ தான் அது நமக்கு கொஞ்சம் பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இந்த மீன் குஞ்சுகளை வாங்குறதுக்கான இடத்தோட தொடர்பு எண் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த தொடர்பு எண் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம நேயர்கள் குறித்து வச்சுப்பாங்க.

0: அந்த ராஜீவ்காந்த் சென்டர் ஃபார் அக்வாகல்ச்சர் இருக்குங்களே, அதுக்கான கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தோன்னா 7299247299.
1: நேர்களே, இந்த எண்ணை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. யாராவது மீன் வளர்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தது, தரமான குஞ்சுகள் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா 7299247299.
0: இப்போ வந்து கொடுவா மீன் குஞ்சு சம்பந்தமான எது சந்தேகங்கள் இருந்தாலும், கொடுவா மீன் குஞ்சு தேவைப்பட்டாலும் என்னுடைய நம்பரை நீங்கள் அணுகலாம்.
1: நிச்சயமாக சார், தேவைப்படும். நேர்களே, நீங்கள் இப்போது இந்த தொடர்பு எண்ணை குறிச்சுக்கோங்க. உதவி பேராசிரியர் டாக்டர் முகமது ஃபைசுல்லா அவர்களுடைய தொடர்பு எண்
0: 7639357497.
1: 7639357497. சார், இப்போது மீன் வளர்க்குறது அப்படின்றது நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தா இதில் ஏதோ கொஞ்சம் நிறைய சிரமம் இருக்குமே, இருக்கிற மாதிரி தோணுதே அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ என்ன சொல்லலாம்?
0: இந்த கொடுவா மீன் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நல்ல லாபம். இப்போ நம்ம நார்மலாக கால்நடை கோழிப்பண்ணெல்லாம் வைக்கிறீங்களே, எல்லாத்துலேயும் சிரமம் இருக்கும். இல்லை, சிரமம் இல்லாமல் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் சிரமத்தை கடந்து நீங்கள் வந்தாச்சுக்கோ, நல்ல சக்ஸஸாக இருக்கலாம். இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சிரமம் இருக்கணும் தான் சார், தெரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனை இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுனா கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர் நல்ல லாபம் வர்றேன். நான் கொடுவா மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மார்க்கெட்டிங்கில் ஹை டிமாண்ட். இப்போ வந்து நார்மலாக குளத்தில் வந்து மீன் வளர்க்கறதை விட நாற்றாங்கல் முனையில் போது நீங்கள் குஞ்சு வளர்த்தனா அதிக லாபம் வந்து கண்டிப்பாக பெறலாம்.
1: நிச்சயமாக சார், இந்த பயிற்சி வகுப்புகள் பற்றி சொன்னீங்க இல்லையா, ஒரு நாளைக்கு 300 ரூபாய் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோன்னு, இது எப்படி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நபர்கள் சேர்ந்ததுக்கு பிறகு பயிற்சி கொடுப்பீங்களா, இல்லை யார் வேணாலும் விருப்பப்பட்டால் இப்போது ஒரு 300 ரூபாய் செலுத்திட்டு எனக்கு பயிற்சி வேணும்னு நான் கேட்டால் ஒருத்தருக்காகவும் இந்த பயிற்சியை வழங்க முடியுமா?
0: நார்மலாக வந்து பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு மினிமம் ஒரு 5 பேர் இருந்தால் நல்லது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு 5 பேர் இருந்து நம்ம பயிற்சி கொடுக்குறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பயிற்சி நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணனா என் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி பேசலாம். இந்த மாதிரி ட்ரைனிங் வேணும்னு சொன்னாலும் நாங்கள் நோட் பண்ணிப்போம். ஒரு 5க்கு மேலே இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
1: இந்த பயிற்சி முழுக்க முழுக்க நம்ம டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள பல்கலைக்கழகத்தில் தான் நடக்கும்.
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக சார்.
1: சரி, இன்னைக்கு நேயர்களுக்கு வந்து இந்த கொடுவா மீன் வளர்ப்பு பற்றின நிறைய தகவல்களை எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி.
0: நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.
2: ஏன்னா சின்ராசு, சின்ராசு,
3: என்னம்மா
2: காதுல விழுவுதா இல்லையா? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன்,
3: ஹெட்போன் போட்டிருந்தேன்.
2: எப்ப பாரு போனு போனு. விவசாயத்துல ஏதோ சாதிக்க போறேன்னு உள்ள பொழப்ப விட்டுட்டு ஊருக்கு வந்து இப்படி பொழுதன்னைக்கு போனும் கையுமா இருந்தா என்ன பண்றது? ஊர்ல இருக்கிறவங்கலாம் இப்பவே நாக்கு மேல பல்ல போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வாய கட்டி வயித்த கட்டி ஒன்ன படிக்க வச்சேன், அந்த புழப்பையும் பார்க்காம இந்த புழப்பையும் பார்க்காம நீ இப்படி போனும் கையுமா உட்காந்துட்டு இருக்கியே.
3: புலம்பாதீங்கம்மா, நம்ம நிலத்துல ஒரு பண்ணை கட்ட போடலான்னு இருக்கிறேன். அது சம்பந்தமான தகவலை தான் இப்போ ரேடியோல கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
2: ஓஹோ, ரேடியோலயாப்பா? இப்ப சரி சரி, உங்க சொல்ற மாதிரியே செய்யி, கண்டிப்பா பெரிய ஆளா வந்துருவ.
4: கடல் மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள் கரையேறி வரும்போது.
5: கிசான் வாணியில் நாற்றங்காலில் கொடுவா மீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொண்டார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எம் முகமது ஃபைசுல்லா அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: நேர்களை இன்றிரவு 9:30 நாடக மலர்.

0: நாடகத்தில் மகனே மகனே நாடகம் கேட்கலாம் எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம் அவர்கள், அமைப்பு சிவமுருகையன், எஸ் ஜான்சன் ஆகியோர். இரவு 10 மணிக்கு அரங்கிசை டாக்டர் என் ராஜேஸ்வரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி பி சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எஸ் டி மூர்த்தி அவர்கள் கஞ்சிரா. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. நாட்டின் வளமான கலாச்சாரமான நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்பதில் கலைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், நாட்டுப்புற கலை வடிவங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்க சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்வது அவசியம் என்றார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. சென்ற மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய மழைக்கால கூட்டத்தொடரில் 19 அமர்வுகள் இடம்பெற்றன. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு, தீர்வாயங்கள் சீர்திருத்தங்கள், தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக உள்ளிட்ட சட்டத்திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறின. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேறியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். நாட்டின் மூவர்ண தேசிய கொடி ஒவ்வொரு குடிமகனின் பெருமை மற்றும் நாட்டின் ஒற்றுமையை பிரதிபலிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லங்கள் தோறும் தேசிய கொடி ஏற்றவும் ஹர்கர் திரங்கா இயக்கத்தில் இணையவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மூவர்ண கொடியுடன் தாங்கள் எடுத்துக்கொண்ட சுய புகைப்படங்களை ஹர்கர் திரங்கா .com இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மோட்டார் வாகனம், மின்னணு, எஃகு, மூலதனப் பொருட்கள், பாதுகாப்பு, ரசாயனம், சூரிய மின்சக்தி, ஜவுளி, மருந்தியல், மருத்துவ உபகரணங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், தோல் மற்றும் காலணிகள், உணவு பதப்படுத்துதல் பிரிவுகளில் உலகளாவிய உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1,07,000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் 67,452 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழில் தொடங்க 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. சென்னையில் நடைபெற்ற தமிழக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 4,476 கோடி ரூபாய் முதலீட்டில் 8 திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இலங்கை கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கக் கோரி முதலமைச்சர் திரு விஜய் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார். தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ள வருவாய் மேம்பாட்டுக் குழு தலைவரும் மத்திய திட்ட ஆணையத்தின் முன்னாள் தலைவருமான மான்டேக் சிங் அலுவாலியா மற்றும் அக்குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழகத்தில் முதன்முறையாக சென்னை ஐஐடி சார்பில் திருவாரூர் மாவட்டம் விஷ்ணுபுரம் கிராமக்குளத்தில் சோலார் தகடுகள் அமைக்கப்பட்டு அதனுடன் பெறப்படும் மின்சாரம் மூலம் மின் மோட்டாரை வேளாண் அமைச்சர் திரு வினோத், சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கோட்டி ஆகியோர் இன்று இயக்கி வைத்தனர். தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கான பள்ளிச் சீருடைகள் மறு வடிவமைக்கப்படும் என்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் தலாயபுரத்தில் தையல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலும் திடீரென பெய்த மழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். மூலப்பொருட்களை கலவை செய்வதற்கான இயந்திரத்தை பொருத்திக் கொண்டிருந்தபோது ரசாயன கலவையின் உராய்வு காரணமாக வெடி விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த சிவகாசி தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இம்முகாமில் 1,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிப் போட்டியில் நாளை இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வேங் இணை ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இன்று நடைபெற்ற காலிறுதியில் இந்த இணை ஜப்பான் இணையை 7-6, 6-4 என்ற செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: காலத்துக்கு ஏற்ப ரசிகர்கள் மாறலாம், ரசிகர்களோட ரசனைகள் கூட மாறலாம். ஆனா இந்த ஒரு காலகட்டத்துல மட்டும் எல்லாருடைய ரசனைகளும் ஒரே மாதிரி இருக்குங்க. அது எந்த காலகட்டம்? ஆமாங்க, 80-90கள் அப்படின்னு சொன்னாலே போதும். அப்பப்பா என்ன மாதிரியான காலகட்டம்! எல்லோரும் விரும்பக்கூடிய அந்த பசுமையான நினைவுகளை எப்படிங்க மறக்க முடியும்? உங்களுக்கு விருப்பமான 80-90களின் பாடல்களை நேர்விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்கலாம். இப்போது இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் பங்கேற்க
1: தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 04-3-1-3 எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1.

0: நேரம் 8:11 கேட்டிணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமே. நம்மோடு இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: நான் நாகமங்கலத்துல இருந்து பிளைண்ட் பேசுறேன் சார். தமிழ் செல்வன் என் பேரு.
0: தமிழ் செல்வன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: பாடும் வானம்பாடியில இருந்து ஒரு பாட்டு போடுங்க சார்.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி.

0: The Mines and Minerals Development and Regulation Amendment Bill 2026 seeks to amend the regulations for mines and minerals, whereby states will be restricted from levying additional tax on mineral rights. The Centre, through the bill, also seeks to take it under its control the regulation of mineral-bearing lands having mineral contents in accordance with the parameters prescribed under the Mines and Minerals Development and Regulation MMDR Act. And that's all in Parliament Review.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 8:30. நேரில் இதுவரை கேட்டது நாடாளுமன்றத்தில் என்று டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி கேட்கலாம் இரவு இசை இனிமை.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமை. நேரம் 8:31. நேர்களை உங்களது குரலும் உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 04-3-1 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நிகழ்ச்சியில் மூடு நீயும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம்.
0: யாரம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம்மா.
1: நான் இந்த சாத்தனூர்ல இருந்து ராணி பேசுறேன்.
0: ராணி அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எல்லாரும் நல்லா
0: இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறீங்களா?
1: 9 மணி வரையிலும் கேட்போம் இதுவா, அப்புறம் மேல சூரிய பொம்ல பாட்டு கேட்போம்.
0: சரி, ரைட். என்ன பாட்டு வேணும் இப்போ?
1: எங்களுக்கு வந்து சம்சாரம் அது மின்சாரத்துல பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: அந்த பாட்டு போடணும்.
0: சரிம்மா, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: நேற்றைய இனிய தருணங்களை இன்றைய இரவோடு இணைக்கும் 80 90களின் பசுமையான பாடல்களை நேர் விருப்ப பாடலாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில் அடுத்தத விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேர் வணக்கம். யாரு தங்கச்சி சொல்லுங்க? நந்தினி சொல்லுங்க. நந்தினி
1: எனக்கு அந்த பாட்டு போடுங்க.
0: நந்தினி எங்க இருந்து பேசுறீங்க? நந்தினி
1: நவலூர்ல பேசுறேன்.
0: நவலூர்ல இருந்து பேசுறீங்க. நந்தினிக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: தர்மத்தின் தகவன்ல இருந்து
0: பாடல் கொடுத்துடலாம். இணைப்புல இருந்ததுக்கு நன்றிமா.
1: சரிக்கா.

0: அருமையான பாடல்கள் ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. இது இரவு இசை இனிமே வழங்கி கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி. நேரம் 8:44 ஆகுது. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்கேருந்து?
1: திருச்சி மாவட்டம் கோண்டாகுறிச்சி சந்திரநாராஜ்.
0: போண்டாகுறிச்சியா?
1: கோண்டாகுறிச்சி பிள்ளம்படிக்கிறது.
0: கோவண்டாகுறிச்சியா? சரி சரி.
1: ஆமாம் ஆமாம் சார்.
0: நல்லா தெளிவாக அழகாக சொல்லணும். அழகான பேர், ஊர் பேர்.
1: ஆமாம்.
0: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு என்ன நல்ல ஒரு பாட்டா போடுங்க.
0: நன்றி. பாடல் கேட்க
1: நண்பர் பேர் பன்னீர்செல்வம்.

0: தென்றலாய் வந்து நினைவுகளை வருடும் என்பது தொண்ணூறுகளின் பாடல்களை நேர்வரப்பு பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்ததான் விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். யார் எங்கிருந்துங்கய்யா?

0: மசு போட்டும் நைஃபு போய் சோப்பு தெரியும் மூச்சு பேசுமா.
1: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்பப்பாடல் கொடுக்கலாம்?
0: எனக்கு இந்த முதலமுறை பட்டிலிருந்து ராசாவே ஒன்று நன்றி அந்த படத்துங்க
1: பாடல் கொடுத்துடலாமே. இப்போ வந்து நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க மேடம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் வணக்கம்.
1: உற்சாகமான இனிய இரவு வணக்கத்துடன் திருச்சி முதலியார் சத்திரம் ரஹமத்துல்லா.
0: ரஹமத்துல்லா ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இந்த ராசிக்குட்டி படத்துல நான் பிடிச்ச கீழே வாசமுள்ள அந்த பாட்டு வேணும்.
0: பாடல் கேட்கலாமா?
1: நான் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.

கேட்டு பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. இன்னும் சில நொடிகளில் நியூஸ் அட் 9 டெல்லி அஞ்சலாக.

Spotlight. This is Akashvani. In the program

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9:30.
1: ஆல் இண்டியா ரேடியோ மகனே மகனே நாடகம் கேட்கலாம்.

0: எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம் அவர்கள். நடிப்பு பாபுவாக புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், ஆனந்தியாக ஆர் கே ரேவதி மற்றும் டி என் மங்களம், ராஜாவாக கரந்தை எஸ் சந்திரஜோதி, வசந்தியாக ஆர் நிஷா ஜெனிஃபர், ஆனந்தியின் மாமியாராக சுபத்ரா தேவி, தீவிரவாதிகளாக ஆர் ஜெபகர், கோவி வீரமணி, திருக்கடையூர் கே சங்கர், போலீஸ் இன்ஸ்பெக்டராக மன்னை ஜெயராமன், டாக்டராக பி மேரி பிரபா. மகனே மகனே நாடகம்.
1: டாக்டர்மா, டாக்டர்மா, எனக்கு எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குமா? ஐயோ, அந்த குழந்தை, அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. அதுக்கு அதுக்கு பசிக்குமோ? டாக்டர்மா, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என் குழந்தைய கண்ணில காட்டுங்கம்மா.
2: ஆனந்தி,
1: அதுக்கு ஒரே ஒரு சொட்டு பால் கொடுத்துட்டு போயிருந்தேம்மா. டாக்டர்மா, அம்மா அம்மா, என் குழந்தை, என் குழந்தை.
2: என்னது, ஓ குழந்தையா? இங்க பாரு ஆனந்தி, புரிஞ்சுதான் பேசுறியா? இது ஒரு பிசினஸ், இதுல பாசத்துக்கும் கண்ணீருக்கும் இடம் இல்ல, தெரிஞ்சுதா?
1: டாக்டர்மா, என்னதான் இருந்தாலும் அது என் வயித்துல 10 மாசம் ஊறி பிறந்த சிசு வச்சேம்மா.
2: சரி சரி ஆனந்தி, இங்க பாரு, இதோ இந்த கவர்ல 2 லட்சம் பணமும் உனக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகள் இருக்கு, எடுத்துட்டு கிளம்ப ரெடி ஆயிரு.
1: ஆமாம்மா, ஆமா டாக்டர்மா, நீங்களும் ஒரு பிள்ளைக்கு தாய் தானம்மா. இந்த தாயோட மனசு புரிஞ்சுக்க மாட்டீங்களம்மா. அம்மா, ஒரு தடவை, ஒரே ஒரு தடவைம்மா அது முகத்தை பார்க்க அனுமதிங்கம்மா. அம்மா உங்களை கெஞ்சி கேக்குறேம்மா.
2: சரி ஆனந்தி, ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த குழந்தைய தொட்டு தூக்க உன்னை அனுமதிக்கிறேன்.
1: சரிம்மா,
2: ஆனா அந்த நிமிஷத்தோட உனக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள உறவு.
1: புரிஞ்சுக்கிட்டேம்மா, புரிஞ்சுக்கிட்டேம்மா.
2: சரி சரி, இந்தா இந்த உன் குழந்தை.
1: கொடுங்கம்மா, கொடுங்கம்மா. ஏ செல்வமே, ஏ தங்கமே, ஏ வைரமே, இந்த பாவி வயித்துல பிறந்தாலும் ராஜா மாதிரி இருக்கியா ஐயா, ராஜா மாதிரி இருக்கியா. தோள்ள தோள்ள பெரிய மச்சம் இருக்கேயா, இந்த மச்சம் அதிர்ஷ்டமா இல்ல இல்ல துரதிர்ஷ்டமா எனக்கு தெரியலையே.
2: ஆனந்தி, ஆனந்தி,
1: பெத்த வயிறு பத்தி எரியுதும்மா.
2: சரி சரி, போடு குழந்தை, எப்படி கொடு குழந்தை, கொடு
1: அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம்.
2: என்ன இது ஆனந்தி, குழந்தை கொடு, கொடு ஆனந்தி.
1: அம்மா, என் பிள்ள, என் பிள்ள, மகனே மகனே மகனே.
3: அம்மா அம்மா,
1: மகனே.
3: அம்மா, என்னமாச்சு, ஏன் இப்படி மகனே மகனே நீ அப்படி சத்தம் போட்டீங்க?
1: ஒண்ணு இல்லப்பா,
4: நான் இங்கதாம இருக்கேன். உங்க மகன் ராஜா அம்மா, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அய்யோ, ஏம்மா இப்படி கை காலெல்லாம் நடுங்குது?
1: ஒண்ணு இல்லப்பா.
4: பயந்துட்டீங்களாமா, ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களாமா?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீங்க போங்க, நீங்க போய் படுத்துக்கங்க, போங்க.
4: அம்மா, நான் ஒரு டாக்டர், உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிமா போவேன்?
3: அம்மா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அம்மா,
1: எனக்கு ஒண்ணும் ஆகாதுடா வசந்தி.
3: அம்மா,
1: நீ ஏண்டா இப்படி அழுற? பயப்படாதேம்மா, பயப்படாதே. நான் ராத்திரில ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பேன் போல இருக்கு, அதுதான், வேற ஒண்ணு இல்லடா, வேற ஒண்ணுமே இல்ல. சரி சரி, நீங்க போய் படுத்துக்கங்க, போங்கடா கண்ணே, போய் படுத்துக்கங்க, போங்க.
5: ஆனந்தி
1: அத்தை.
5: ஆமா, என்னமோ மகனே மகனேன்னு பெருசா சத்தம் போட்டியாமே, பிள்ளைங்க சொன்னிச்சுங்க, ஏதாச்சும் கெட்ட சொப்பனம் கண்டி ஆனந்தி?
1: அத்தை, எனக்கு இப்பெல்லாம் அடிக்கடி அந்த கனவு வந்துகிட்டே இருக்கு அத்தை.
5: என்ன
1: அது, ஏன்னு எனக்கே புரியல, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அத்தை. நான் என்ன செய்யறது,
5: ஐயோ.

0: இந்த பாழா போன சொப்பனம் உனக்கு வரவே கூடாது ஆனந்தி.
1: என்னால முடியலையே அத்தை, என்னால முடியலையே.
0: சொல்லுமா,
1: இப்ப அவனுக்கு 20 வயசு இருக்குமா அத்தை?
0: அட போடி போ, தேவையில்லாத நினப்பு, போய் படு போ. ஆனந்தி, யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாரு. யார் இந்த ராத்திரி நேரத்துல கதவை தட்டுறது?
2: நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேம்மா.
3: ஐயோ அம்மா, போலீஸ்!
2: ஒன்னும் பயப்படாதீங்க, இந்த பக்கம் ஒருத்தன் எங்க பிடியில இருந்து தப்பி ஓடி வந்திருக்கான். நீங்க அந்த மாதிரி யாரையாவது பாத்தீங்களா?
4: பாக்கல சார், அந்த மாதிரி நாங்க யாருமே இந்த பக்கம் பாக்கல, இல்ல ரஜா?
5: ஆமா சார், அந்த மாதிரி யாரையுமே இங்க நாங்க பாக்கல.
2: அவன் ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவன்.
5: என்ன?
2: அதனால பி கேர்ஃபுல், அப்படி ஏது இந்த பக்கமா வந்தான்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன, இந்தாங்க என் செல் நம்பர். உங்க பேரு ஆனந்தி தானே?
4: ஆமா, உங்களுக்கு எப்படி என் பேரு?
2: இது எங்க டிபார்ட்மெண்ட் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். இந்த வீட்டுக்கும் நாங்க தேடி வந்த தீவிரவாதிக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கு மேடம்.
4: என்ன?
2: அதனாலதான் குறிப்பா நாங்க இங்க அவனை தேடி வந்தோம். நாங்க வர்றோம்.
4: ராஜா, என்னடா இப்படி திடீர்னு யாரையோ தேடி வந்தாங்க, தீவிரவாதி நாங்க, கடைசியில அவனுக்கும் நம்ம வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு வேற சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா.
5: அதுதான் எனக்கும் புரியல, அவ யாரு என்னன்னு தெரியலையே, ஒரே குழப்பமால இருக்கு.
4: ஆமாண்டா.
5: சரி சரி, எதுக்கும் நம்ம வீட்டு ஜன்னல் கதவுகளை எல்லாம் நல்லா சாத்தி வச்சுக்கலாம்.
4: ஆமா ஆமா,
5: எந்த நேரத்துல என்ன நடக்குமோ தெரியலையே. வசந்தி, நீ ஓடி போய் நம்ம வீட்டு பின் கதவை நல்லா சாத்திட்டு வாப்பா.
3: சரிண்ணா.
4: வசந்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? கதவு சாத்தியில சீக்கிரமா வா, வந்து தொலைடி, சீக்கிரம் வா.
3: அம்மா, அண்ணா, இங்க வாங்களே.
5: என்ன வசந்தி?
3: என்ன பாருனா,
5: என்னம்மா?
3: படியில யாரோ ஒருத்தர் செத்த காயத்தோட வீண்டு கிடக்கிறோம்.
5: என்ன,
3: எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா, ரொம்ப பயமா
5: இருக்குண்ணா. தெரியலையே, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் உயிர் இருக்கான்னு முதல்ல பாக்குறேன்.
4: நான்
5: ஒரு டாக்டர், ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட
4: கடமைம்மா.
5: கொஞ்சம் இருங்கம்மா. வசந்தி, இங்க வாப்பா, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு. தோல் பட்டையில குண்டு அடிபட்டு இருக்கு, தலையில வேற காயம் பட்டிருக்கு, இதுக்கு டிரெஸ்ஸிங் பண்ணிடணும். முதல்ல அவன் சட்டையை நான் ரிமூவ் பண்றேன்.
4: டேய், நீ உன் கடமையை செய்ய போறேன்னு சொல்ற, அதே மாதிரி நானும் என் கடமையை செய்ய போறேன்டா.
5: என்னம்மா?
4: ஒரு தேச துரோகி இங்கதான் இருக்கான்னு இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ண போறேன்டா.
5: இங்க வாங்கல, அம்மா அம்மான்னு அவன் வாய் முணுமுணுக்குதுமா, அப்புறம் ஆனந்தி அம்மான்னு வேற அவன் உதற துடிக்குதுமா.
4: எங்க நவரே? அதே மச்சம், வலது தோள்பட்டையில அதே பெரிய மச்சம். ஐயா, மகனே, என் செல்லமே, கொஞ்சம் கண்ணு திறந்து பருப்பா.
5: என்னம்மா?
3: அம்மா,
4: டேய்
3: அம்மா,
4: நான் தாண்டா, நான் தாண்டா.
5: என்னம்மா சொல்ற?
4: தங்கமே,
3: என்ன நடக்குது?
4: நீ உயிரை விட்டுற கூடாத மகனே, இங்க பாடுறா. ஏ முகத்தை பாரு, ஏ முகத்தை பாரு. இவனை எப்படியாவது காப்பாத்திடுறா, இவனை கைவிட்டுடாதேடா, இவனை எப்படியாவது காப்பாத்து. இவன் எனக்கு வேணும்டா, இவன் எனக்கு வேணும்.

0: ராஜா, என்ன அப்படி பாக்குறதுடா? நீங்க ரெண்டு பேரும் ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? ஐயோ ஐயோ, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்ன அப்படி பாக்காதீங்க வசந்தி, என்ன அப்படி பாக்காதம்மா, என்ன அப்படி பாக்காதே ராஜா, என்ன பாக்காதீங்க, என்ன பாக்காதீங்க.
1: இவன் யாரு சொல்லுங்க, யாருமே?
2: ஆமா அம்மா, அண்ணன் கேக்குறான்ல, சொல்ல வேண்டியதுதானே. யார் இவன்? மகளே மகளே, என்ன கட்டி புடிச்சு கதறி அழுறீங்க, யார் இவன் சொல்லுமா? இதுக்கெல்லாம் காரணமே நான்தான்டா. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அம்மா கெட்டவ இல்லப்பா, கெட்டவ இல்ல. எந்த தப்பான வழியிலையும் அவ போகலப்பா. ராசா, வசந்தி, நீங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ உங்களை காப்பாத்துறதுக்கு வாடகத்தாயா போய் ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு வந்த மகராசிடா இவ, மகராசி. இவளை குத்தம் குறை சொல்லாதீங்கடா, பெரிய பாவம், குத்தம் குறை சொல்லாதீங்க. இவன் அந்த பையன்டா, எப்படியோ இடத்தை கண்டுபிடிச்சு இங்க வந்து சேர்ந்துட்டான். ஆனந்தி, எங்கம்மா போற? நில்லு ஆனந்தி, நில்லு. யாருக்கு நீ போன் பண்ற? வேண்டாம், சொன்னா கேளு ஆனந்தி, வேண்டாம்.
0: ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ஆனந்தி பேசுறேன். ஆமா சார், நீங்க தேடி வந்த தீவிரவாதி எங்க வீட்டுலதான் இருக்கா, உடனே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. சரிங்க சார், நீங்க வர்ற வரைக்கும் நாங்க வீட்டை விட்டு யாரும் வெளியில போக மாட்டோம். உடனே வாங்க.

0: வரதி மேடம், எங்கே அவன், எங்க இருக்கான், எங்க இருக்கான் அந்த தீவிரவாதி?
1: அதோ அந்த ரூம்ல இருக்கா இன்ஸ்பெக்டர்.
0: பாபு, டேய் பாபு, இங்க பாடுறா, நான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கேன். ஏய் கண்ணை தாங்க பாடுறா. டேய் எங்கட பாம்பு வச்சிருக்கீங்க சொல்லுடா, அதெல்லாம் எப்பப்ப வெடிக்க போகுதுன்னு சொல்லி சொல்லடா. பாபு பாபு, டாக்டர் சார், இவனுக்கு என்னாச்சு?
2: இன்ஸ்பெக்டர், அவன் மயக்கம் தெளிஞ்சு கண்ணை திறந்து பாக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். நிறைய அடிபட்டு இருக்கு.
0: இவங்க வச்சிட்டு வந்த பாம்பெல்லாம் வெடிச்சதுக்கு பின்னாலே இவனுக்கு நினைவு வந்து என்ன டாக்டர் பிரயோஜனம்?
1: இன்ஸ்பெக்டர், என்ன சொன்னீங்க, இவன் பேரு பாபுவா? இன்ஸ்பெக்டர், இவன்
0: எஸ் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க வாடகைக்கு பெத்து கொடுத்துட்டு வந்த பையன் இவனேதான். இவன் ஒரு தீவிரவாத கும்பல் கடத்திட்டு போயிட்டாங்க. அங்க அவனை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு பயங்கரமான தீவிரவாதியா மாத்திருக்காங்க. ஒரு பெரிய சதி திட்டத்தோட இங்க அவனை அனுப்பி வச்சிருக்காங்க.
1: ஐயா, இந்த மண்ணை கையெடுத்து கும்பிடுறவன் ஏ ரத்தத்துல ஊறி கிடந்த அவன் சத்தியமா ஒரு தீவிரவாதியா இருக்க மாட்டான். அவன் தீவிரவாதியா இருக்கவே மாட்டான்.
0: யூ ஆர் கரெக்ட் ஆனந்தி, யூ ஆர் கரெக்ட். இதுதான் இந்த மண்ணோட மகிமை. அவன் ஒரு தீவிரவாதியா வந்தாலும் நம்ம தாய்நாட்டு மண்ணை மிதிச்ச உடனே அவனோட மனசு எப்படி மாறி போச்சு தெரியுமா?
3: டேய் பாபு, நானும் இங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ எங்கேயும் போயிட்டு போயிட்டு வர்றியே, அப்படி எங்க போயிட்டு வர? உன் செய்கையெல்லாம் கொஞ்சம் விசித்திரமா தான் பாருக்கு.
4: டேய், நானே ஒரு விசித்திரமான பிறவிதான்டா.
3: என்னது?
4: உனக்கு தெரியுமா, நான் ஒரு வாடகத்தாயோட மகன்.
3: டேய் என்னடா சொல்ற, வாடகத்தாயோட மகனா?
4: ஆமாண்டா, நான் சின்ன பையனா இருந்தப்ப ஒரு நாள் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் நான் செஞ்ச குறும்புத்தனத்தால மனசு உடைஞ்சு பேசிட்டு இருந்ததை கேட்டேன்டா. அவன் நமக்கு பிறந்திருந்தா இப்படி எல்லாம் செய்வானா?

0: அவன் ஒரு வாடகை தாய்க்கு பிறந்ததுனால தானே இப்படியெல்லாம் செய்யறான்னு சொன்னப்போ அப்படியே என் மனசெல்லாம் பதறி போச்சுடா. அப்படின்னா நான் ஒரு வாடகை தாயோட மகனா? என்ன அப்படி பெத்து கொடுத்த தாய் யாரு?
1: அப்போ நீ உன்னை பெத்தவங்களை பார்க்கவே இல்லையா?
0: இல்ல, இது வரைக்கும் இல்ல. இதனால மனசு வெறுத்து போய் வீட்டை விட்டு போன போதுதான் இந்த கும்பல் என்னை கடத்திட்டு போய் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இங்க வந்த உடனே என்ன 10 மாசம் வயிற்று சுமந்த அந்த தாயை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சுடா.
1: அதனால
0: அந்த பிரசவம் பார்த்த டாக்டரை தேடி கண்டுபிடிச்சு என் தாயை பத்தின விவரத்தை கேட்டேன். ஆனா அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க.
1: அப்புறம்
0: அப்புறம் என்ன, துப்பாக்கியை காட்டி மிரட்டின உடனே எங்க அம்மாவோட அட்ரஸை கொடுத்துட்டாங்க.
1: இன்னைக்கு அந்த இடத்த என் தாய் குடி இருக்கிற அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன்டா.
0: அப்படியா? அப்ப உங்க அம்மாவை பார்த்துட்டியா? இல்லடா, ஆனா நாளைக்கு கண்டிப்பா அவங்கள போய் பாத்துருவேன், நிச்சயமா பாத்துருவேன்.
1: ஏய் பாபு, நம்ம கேப்டன் ரொம்ப மோசமானவன்டா, கொஞ்சம் கூட தயவு தாட்சணமே இல்லாம போட்டு தள்ளிடுவான். ஜாக்கிரத. சரி சரி, கேப்டன் டெபுட்டி வராங்க, எழுந்திருச்சு நில்லு. இன்னைக்கு என்ன உத்தரவோ தெரியலையே.

0: ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம திட்டமிட்டபடி இந்த நாட்டுக்குள்ள வந்தாச்சு. இங்க ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது. அவங்க அவங்க வேலையை கச்சிதான் முடிச்சுட்டு சீக்கிரமா ரூமுக்கு திரும்பி வந்துடணும். இந்தாங்க, ஆளுக்கு ஒரு பிளான் வச்சுக்கோங்க, பாம்ல டைம் செட் பண்ணிக்கங்க. சரியா ராத்திரி 10 மணிக்கு எல்லா இடத்துலையும் ஒரே சமயத்தில் வெடிக்கணும். அங்கேயே நமக்கு ஆளுங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. டேய் பாபு, டேய் தேக்கோ, நான் இங்க வந்ததுலேருந்து பாக்குறேன், ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க. சீக்கிரமா வயர்லெஸ் ஆன் பண்ணி மெசேஜ் கொடு. கம் ஆன் குயிக்.
1: எஸ் கேப்டன். ஹலோ ஹலோ 07186. ஹலோ 07186. ஹலோ ஹலோ.
2: கிடைக்கலையா? இந்த செல்போன், இது இங்க இருக்கிற நம்ம தோஸ்தோட போன். இந்த நம்பரை போட்டு சீக்கிரம் போடுறா. டேய், நமக்கு உழவு சொல்றவனுங்க தப்பிக்கிறதுக்கு இப்படியும் கால் ஆஃப் டியூன் வச்சிருப்பானுங்க. நீ என்ன அதை போய் இவ்வளவு ஆசையா கேக்குற? டேய் என்னடா ஏண்டா அடற?
1: என்னால ஒண்ணுமே செய்ய முடியல கேப்டன். தாய் மண்ணுக்கு துரோகம் செய்ய எனக்கு மனசு வரல கேப்டன். என்னால முடியல. என்னை இந்த செய்தி திட்டத்துக்கு கூப்பிடாதீங்க. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன்.
0: உனக்கு மட்டும் என்னடா வந்துச்சு? ஏண்டா வரமாட்டேங்கிற? இவ சொன்னா கேட்க மாட்டான்டா. இவட நல்லா அடிச்சு உதச்சு உங்களை போட்டிட்டு வாங்க.
1: அடிக்கடி
0: வந்து கவனிச்சு
1: அடிக்கடி.

அம்மா அம்மா அம்மா, என்னை இப்படி அடிச்சு போட்டுட்டு போயிட்டானுங்களே. அம்மா அம்மா, என் உயிர் போறதுக்குள்ள எப்படியும் ஒரு தடவை உங்களை பார்க்க ஆசைப்படுறேன். பாவீங்க, பிளான் படி கொண்டு வச்சிருப்பாங்களே, என் நாட்டை காப்பாத்தி ஆகணுமே. என் நாட்டு மக்களை, என் நாட்டு மக்களை காப்பாத்தி ஆகணுமே. நான் என்ன செய்வேன்? செல்போன் இங்கே தான் இருக்கு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம்.

0: ஹலோ ஹலோ, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனா? சார் சார், தீவிரவாதிங்க எல்லா இடத்துலயும் குண்டு வைக்க போயிருக்காங்க. ஆமா, நானும் அவங்கள ஒருத்தன் தான். என் பேர் பாபு. எனக்கு எனக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல, அதனால என்ன அடிச்சு உதச்சு ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. ஆமா சார், என்னை எப்படியாவது காப்பாத்தினா.
1: எங்களை காட்டி கொடுத்துட்டு உன் மக்கள காப்பாத்த போறேன். போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? வெரி குட். அவங்க இங்க வர்றதுக்குள்ள நீ ஒரு தியாகியா போய் சேர்ந்துரு.
0: கேட்டு கேட்டு, வேண்டாம் வேண்டாம்.

0: நீ மனசாட்சி இடம் கொடுக்கல, அதனால என்ன அடிச்சு உதச்சு ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. ஆமா சார், என்ன எப்படியாவது
1: காப்பாத்தினா. எங்களை காட்டி கொடுத்துட்டு உன் மக்களை காப்பாத்த போறேன். போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? வெரி குட். அவங்க இங்க வர்றதுக்குள்ள நீ ஒரு தியாகியா போய் சேர்ந்துரு.
0: வேண்டாம்,
1: நீ வாழக்கூடாதுரா.
0: வேண்டாம்,
1: நீ வாழக்கூடாது.
0: கேட்டன்
2: வேண்டாம், சொன்ன கேளுங்க.

0: ஒழிஞ்சாங்க ஒழிஞ்சாங்க எல்லாரும். அவங்க மிஷின் கன் எடுக்கிறதுக்கு முன்னால நான் முந்திக்கிட்டேன். மறைச்சு வச்சிருந்த என் கண்ணால அவங்க எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டேன். எங்க அம்மா பார்க்கணும். எங்க அம்மா பார்க்கணும். போலீஸ் போலீஸ்ல துரத்தது. சாகிறதுக்கு முன்னால எங்க அம்மா பார்க்கணும். எங்க அம்மாவை பார்க்கணும். வீடு எங்க அம்மா வீடு எங்க அம்மா வீடு. முடியல ஓட முடியல. தலை சுத்துது. அம்மா அம்மா.
1: இதாமா நடந்தது? இதுதான் அவனை பத்தின டீடைல்ஸ்.
2: அப்படின்னா ஏ மக தீவிரவாதி இல்ல? ஏ மக தீவிரவாதி இல்ல? இன்ஸ்பெக்டர், இப்பதான் என் மனசு குளிர்ந்து போயிருக்கு. ஆமா இன்ஸ்பெக்டர், இந்த வாடகை தாயோடைய வயிற்றுல இருந்து தொப்புள கொடியதான் அறுத்து எடுத்துக்கிட்டு போனாங்களே தவிர ரத்த பாசத்தை அவங்களால அறுக்க முடியல, அறுக்க முடியாது. ஏன்னா அவ ஏறத்த இன்ஸ்பெக்டர், என் நாட்டுக்கு எதிராக அவ எப்பவுமே சதி செய்ய மாட்டான். அந்த பாவிங்க எங்கெல்லாம் குண்டு வச்சிருக்காங்களோ தெரியலையே. என்ன பண்றது பாபு? பாபு ஐயா, கண்ணை முடிச்சு பாருப்பா, கண்ணை முடிச்சு கொஞ்சம் பாருப்பா. அவங்க எங்கெல்லாம் குண்டு வச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு கண்ணு.
3: இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், பாபு கண்ணை முழிச்சிட்டான்.
2: பாபு
3: மயக்கம் தெளிஞ்சிருச்சு.
2: பாபு
3: வாங்க, சீக்கிரமா வாங்க சார்.
1: பாபு இங்க பாருப்பா, இங்க பாரு. நான் இன்ஸ்பெக்டர். அவங்க எங்கெல்லாம் குண்டு வச்சிருக்காங்க சொல்லுப்பா. இந்த நேரத்தில் குண்டு வெடிச்சு அதையும் சொல்லிடு.
2: சொல்லுப்பா சொல்லு.
0: இந்த இன்ஸ்பெக்டர் அந்த பிளான். இதுல அந்த இடமெல்லாம் மார்க் பண்ணியிருக்கு. ஏரோட்ரம், ரயில்வே ஸ்டேஷன், கடைவீதி, எல்லா இடத்துலையும் கழிவறையில தான் குறிப்பா வச்சிருப்பாங்க.
2: பாவீங்களா?
1: ஓகே ஓகே, அதெல்லாம் கரெக்டா எத்தனை மணிக்கு வெடிக்கும் அப்படின்னு சொல்லிடுப்பா. எத்தனை மணிக்கு?
0: சரியா சரியா ராத்திரி 10 மணிக்கு வெடிச்சிடும் சார். சீக்கிரம் சீக்கிரம் போய் எடுத்துடுங்க.
1: சீக்கிரம் வாங்க. ஹலோ ஹலோ, கண்ட்ரோல் ரூம்.
2: பாபு பாபு இங்க பாருடா, நான் தான் நான் தானே உன் அம்மா. எங்க ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை

0: என்னவோ வாயால அம்மான்னு சொல்லுப்பா, சொல்ல பாபு. பாபு ஏண்டா ஏன் அப்படி பாக்குற?
1: அம்மா
0: சொல்லு பாபு. இதப்பா ஏண்டா இந்த பால கொஞ்சம் குடிப்பா, கொஞ்சோண்டு குடி பாபு. பாபு நீ பிறந்த போது ஒரு சொட்டு தாய்ப்பால உனக்கு கொடுக்க முடியல, உனக்கு பால் கொடுக்கவும் முடியல, உனக்கு தாளாட்டவும் முடியாம போச்சுடா பாபு.
1: அம்மா அப்ப நீங்க தாளாட்டு பாடவல்ல, ஆனா இப்ப கடைசியா உப்பாரி போட வந்து
0: பாபு. ஏண்டா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொண்டுகிட்டு இருக்க? அப்படி எல்லாம் சொல்லாதேப்பா, அப்படி எல்லாம் சொல்லாதே பாபு. பாபு இங்க பாருப்பா, உன் அண்ணன் நிக்கிறா, உன் அக்கா நிக்கிறா, பாருடா பாரு.
1: அண்ணா
2: பாபு,
1: அண்ணா
2: தம்பி,
1: நான் யாரும் இல்லாத அனாதையா செத்துடுவேன்
0: பாபு.
1: அண்ணா அண்ணா அண்ணா இப்போ அண்ணா அக்கா எனக்கு எல்லாரும் கிடைச்சிட்டாங்க.
0: நான்
1: நிம்மதியா செத்துருவேன்
0: பாபு.
2: பாபு
3: ஹலோ ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன், போன பாபு கிட்ட கொடுங்க. பாபு எங்களோட ஆபரேஷன் சக்சஸ்.
1: அப்படியா?
3: நீ கொடுத்த பிளான் படி எல்லா இடத்திலும் இருந்த குண்டுகளை எடுத்து செயலிழக்க செஞ்சிட்டோம். இதனால சாக இருந்த பல நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாத்திட்டோம்.
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார்.
3: ஹலோ ஹலோ, என்ன பதிலையே காணும்?
1: ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.
3: ஹலோ ஹலோ,
1: ஜெய் ஹிந்த்.

இதுவரை திருச்சிராப்பள்ளி வானொலியின் படைப்பான மகனே மகனே நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் சேலம் சங்கீத ரத்னம் அவர்கள். நடிப்பு புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், மன்னை ஜெயராமன், கரந்த எஸ் சந்திரஜோதி, கோவி வீரமணி, ஆர் ஜவஹர், திருக்கடையூர் கே சங்கர், சுபத்ரா தேவி, டி என் மங்களம், ஆர் கே ரேவதி, பி மேரி பிரபா, ஆர் நிஷா ஜெனிஃபர் ஆகியோர். அமைப்பில் உதவி சுஜாதா முரளி. அமைப்பு சிவமுருகையன், எஸ் ஜான்சன்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 10 மணி.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் என் ராஜேஸ்வரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி பி சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எஸ் டி மூர்த்தி அவர்கள் கஞ்சிரா. தொடக்கமாக ஸ்ரீ மாத்ருபூதம் என தொடங்கும் தீக்ஷிதர் கீர்த்தனை, கன்னட ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அரங்கிசையில் டாக்டர் என் ராஜேஸ்வரி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டிவி ராமானுஜா சார்லு அவர்கள் வயலின், திருச்சி பி சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எஸ் டி மூர்த்தி அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி தொடர்கிறது. இனி ரங்கநாயக என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

நிறைவாக மாமயிலேறி என தொடங்கும் மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி இயற்றியது ஹம்சானந்தி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் இதுவரை டாக்டர் என் ராஜேஸ்வரி அவர்களின் பாட்டு கேட்டோம். டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி பி சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எஸ் டி மூர்த்தி அவர்கள் கஞ்சிரா. இத்துடன் இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் இது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில், அதாவது மீட்டர் 320.5, 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளை அதிகாலை மணி 5:45 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுகிறோம் நேர்களே. ஜெய் ஹிந்த்.